சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: வேத பாடாக யஜுர்வேத சம பாடாக
2: ஓம் ஷேத்வாத்வோர்ஜே ஊர்ஜேத்வாத்வா வாயவஹ வாயவஸ்தா ஸ்தோபாயவஹ உபாயவஸ்தா உபாயவ இத்யுபா ஆயவஹ ஸ்ததேவஹ தேவோவஹ வஸ்ஸவிதா ஸவிதா ப்ரா ப்ரார்ப்பயது அர்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய ஸ்ரேஷ்டதமாய கர்மணே ஸ்ரேஷ்டதமாயேதி ஸ்ரேஷ்டதமாய கர்மணா ஆப்யாயத்வம் யாயத்வமக்னியாஹ அக்னியா தேவ பாகம் தேவ பாகம் ஊர்ஜஸ்வதி தேவ பாகமிதி தேவ பாகம் ஊர்ஜஸ்வதி பயஸ்வதி பயஸ்வதி பிரஜாவதி பிரஜாவதேர் அனமேவா பிரஜாவதேரிதி பிரஜாவதி அனமேவா அயக்ஷ்மா அயக்ஷ்மா மா மாவஹ வஸ்தேன ஹஸ்தேன ஈசத ஈசத மா மாகசகும்சஹ அகசகும்சோ ருத்ரஸ்ய அகசகும்ச இத்யகா சகும்சஹ ருத்ரஸ்ய ஹேதிஹ ஹேதிஹ பரே பரிவஹ வோ வ்ருணக்தோ வ்ருணக்து த்ருவாஹ த்ருவா அஸ்மின் அஸ்மின் கோபதௌ கோபதௌ ஸ்யாத கோபதாவிதி கோபதௌ ஸ்யாத பஹ்வீஹ பஹ்வீர் யஜமானஸ்ய யஜமானஸ்ய பசூன் பசூன் பாஹி பாஹீதி பாஹி இஷே த்ரிசத்வாரிகும்சதௌ யஜ்ஞஸ்ய கோஷது கோஷதசி அசி பிரத்யுஷ்டம் பிரத்யுஷ்டகம் ரக்ஷஹ பிரத்யுஷ்டமிதி ப்ரதி உஷ்டம் ரக்ஷஹ பிரத்யுஷ்டாஹ பிரத்யுஷ்டா அராதயஹ பிரத்யுஷ்டா இதி ப்ரதி உஷ்டாஹ அராதயஹ ப்ராப்ரேயம் இயமகாத் அகாத் திஷணா திஷணா பர்ஹிஹ பர்ஹிரச்ச அச்ச மனுனா மனுனா க்ருதா க்ருதா ஸ்வதயா ஸ்வதயா விதஷ்டா ஸ்வதயேதி ஸ்வதயா விதஷ்டா தே விதஷ்டேதி விதஷ்டா த ஆ ஆவஹந்தி வஹந்தி கவயஹ.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். த டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம், பிரசன்டட் பை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். நமசிவாபியாம் நவயௌவனாப்யாம் பரஸ்பராஸ்ரிஷ்ட வபுர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி ஹர நமஃ.

ேன பிரிமுகமேனியம் வைபாலந்தனமயோத்தியூத்தமபியேனாதிவாதபயத்தேனாபிமத்தமேவிந்த ஷமாசாத்தம்பரமேவாந்தீந்திரியவரத்தியேத்தியிரமயத்தியேத்தியோபதிஷேமம் வாத்த அஜானாந்தாதாரதஸ்மாத்யாயாபரஅன்யாஃப்ரஜாக்ஷேம்யாஅன்யாஃதைதத்ஸ்த்ராம்யோபதிஷ்டதேதஸ்மாத்யாயாபரஃக்ஷேம்யமமேத்யாதி யோகக்ஷேமம் வாஹேதத்யஜமானோ ப்ராத்ருவ்யஸ்ய விஸ்வேஹீ.

சமர்ப்பயது. வேதாஹ ஆத்மஜோதிஷ்மான்யாஹீதி ஜோதிஷை வைநகும் சமர்ப்பயத்வா ப்ரவத்யத்ஸ்கந்தபி யோனிபி அலப்ரூயாத் யஜத்ய உக்ஷ்வேதேதீஷ்வரா வா உக்ஷ்வேதேத் யஜமானஸ்ய ப்ரஜாம் வசூனவிந்தத்தத் யதி மேவாஸ்யா கரதோ அமயத்யே வைஷாஸ்மாத் சமிதா ஜாயத்யாத்ராஹ்மணஸ்யாதத்யாத்ராஹ்மணஸ்திஷ்டவாராஜன்யஸ்யத்ரைஷ்டவோஹிராஜன்யோ வாப்யாங்காயத்ரீப்யாம் வைஷ்யஸ்ய யேத்யகாயத்ரயோ ஸாஜகத்யதோ ப்ரஹ்மணே வாப் ஏதத்விஷமன்னங்கரோதி யஸ்மாத் ப்ரதி ஊர்யேதாத்ஸுப்ரவேஷயேதாபோவா அக்னேர்யோ நிஸ்வாதேவைநௌ ததாதிபுருஷீகுர்யாத்பசுகாமஸ்ய பசவோ வை புரீஜம் வசுமான் பவதி ஸ்தகாவாஸ்தஞ்யஸ்யாத்தேனாஆத்யகர்வாஆக்னேயீரிஷ்டகாபவந்த்யூர்ஜாவா ஏஷபசவேத்தீதம்சோத்தீததிபுனருர்ஜானிபர்த்தஸ்வேதிததூர்ஜமேவபசூன்புனரவருந்தே போதாமே அஸ்யவசதோயவிஷ்டேதிபோதத்வதீப்யாமுபதிஷ்டதே தஸ்மாத்ரஜாஸ்யுத்வாபுனஃப்ரபுத்யந்தே வாப்யாமுபதிஷ்டதே த்விபாத்யஜமானஃப்ரதிஷ்டித்யை அபேததீதரிச்சதர்பதாத இத்யாஹயமதேவத்யோ வா அயங்கோகோயஸ்மாந்த்யமோ முஷ்யலோகஸ்யாதிபத்யமானசயமதேவத்ய யஜமானமர்யாச்சாக்னிஞ்ஜின்வீதயமதேவத்யோ ஸ்யாத்ன்யஸ்யாதஸ்வத்யோ யதாதிதைந்தசானையமோ வசானம் ப்ரஜில்யாத் அக்கிரமம்விதரோகமஸ்மாதேனாஸ்யதேவயஜனிரயாதிஷ்டஸ்மிருதேதேவயஜனேஜிநதேயவதேவத்யோஸ்யாத்மிரதிவர்த்தே ஸ்வர்காருத்னந்தியதேவாஸ்யாயத்யம் மேத்யம் ததுத்னந்தியவ்யாமமாத்ரமுத்னந்தேதா தைபுருஷேவீரியம்வீரியசம்விதேசீயதேதோஏதாவான்வைபுருஷேமஹிமாமஹிம்நோவருத்யாத் அவோக்ஷதியதேவாஸ்யாஉத்னந்தக்ரூரமக்ருஸ்ததசமயத்யதோஆபோவாஅக்னேர்யோனிஸ்வாஏவைநௌயோனௌசீயதேக்னேர்பத்மாஆஸ்யக்னே புரீசமசீதிசிகதாமிவபத்யக்னேர்வாஏதத்வைஈஷ்வானரஸ்யபஸ்மயத்சிகதா ஸ்வஏவபஸ்மக்ருஷ்டீயதேயோ நிர்வைசிகதாரேதாஊஷாயத்சிகதாந்யுத்யோஷாநிவபதி யோ நௌவாஏதத்ரேதோ ததாதிதஸ்மாத்யோ நௌரேதோஹிதந்தஸ்மாத்யோ நேரேதஃப்ரஜாயதே. பிரஜாபதிஜாசிரஜதாவாஷேபியேவயோனேரசஜதப்ரஜனம்வாஷாப்ரஜனேவேதக்னிஷீயதேமேவைசாந்தேயதி அத்ருதாமஸ்து நோப்பியந்தாமசேத்யாபோவா அஸ்யாயத்யாமேத்யாத்தா அமூருஷாமஸ்யாயத்யாமேத்யாத்தேயதாபோஷதயோசோபவந்தியதேவைநயோனௌயத்யம் மேத்யந்ததவருந்தேதோ அநயோரேவைநம்ப்ரியந்தாமன்நிதத்தேதௌஜ்ஞானம் வா உஷா உபயேவா ஏதான் பசவோதிசஞ்ஜானதேயே பசவோயேச்சாரண்யா உபயேஹைனம் பசவோ விசஞ்ஜானதே சதஸ்ரப்ராதீஸ்தாதயதி சத்வாரி வை.

ஸ்கந்தமனோவசோநாமித்யேந்த்ரியாகாரவத்யமுபதிஷ்டத இந்திரியேனைவாத்மானமும் சமர்த்தயதி த்ருஷ்டவோபரிஷ்டாத் ஓதோ வை வீர்யம் த்ருஷ்டவோஜஸ்யேவ வீர்யே ப்ரதிதிஷ்டதிகாரவத்யோக்ரசீயதே ப்ரதிஷ்டிகாரவத்யேவை தேவா ப்ரதிஷ்டாப்யஃ ஸ்வர்கஸ்ய லோக விஜத்யந்தி ஆஜன்யாவான் புருஷௌ.

ஃபலமன்னமர்க்கோர்க்கேன பாத் ஏதன்னமஸ்திம்பமீதே சப்த புனர்பா.

ஸ்தாதயதி மூர்த்தன்யோசானேதி விராச்சக்ரிஷ்டேதவ்யா இத்யாஹுஸ்ருதௌ வை ீயேஷ்வயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமாயமா
ಸೇನ ಭ್ರಾತೃವ್ಯಮತೀವ್ರಾತ್ ಭೂಮಿರಸೇ ಪ್ರತೀಚೇನ ಯದೇವಾಂದ್ರಸೇ ಭೂಮಿರಸೇ ತಿರಶ್ವೀಯತ್ತದ್ರಂ ಇಯಂ ವಾ ಅಭಿಜರಸ್ಯಾ ಏವಾ ಏತದ್ಯಜಮಾನೋ ಭ್ರಾತೃವ್ಯಂ ಪ್ರಮುಂಜತೆ ನಯಾ ಪ್ರತಿನುದತೆ ನಯಾ ವಿನುದತೆ ತತ್ ಭ್ರಾತೃವ್ಯಸ್ಯ ವಾ ಏಷ ವಿನೋದ ಕಾಂಡಾತ್ ಕಾಂಡಾತ್ ಪರೋಹಂ ಜೇತೆ.

0: நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Janma Adi.
3: Janma Adi.
2: Adi.
3: Yasya. Samudayasya. Samudayasya. அது என்ன பௌரீகி? அது தத்குண சம்விஜானோ பௌரீகி. அதுதான் வாக்கியார்த்தம் என்ன? தத்குண சம்விஜானோ பௌரீகி. சர்வாதீனி சர்வநாமானி இத்யத்ர சர்வசப்தஸ்யாபி சர்வநாமத்துவம் அபேக்ஷதே கலு. அதுக்குதானே சர்வாதி தத்குண சம்விஜான பௌரீகின்னு சொல்றது. ஜென்மனோபி கிரகணம் அபேக்ஷதே, ஜென்மனா சக அந்நேஷாம் அப்படி கிரகணம் அபேக்ஷதே. சர்வாதிகணே பட்டிதாக ஏ சப்தாக தேஷாம் சர்வேஷாம் சர்வநாம சம்ஜா அபேக்ஷதே, சர்வசப்தஸ்யாபி அபேக்ஷதே கலு. சர்வசப்தத்தை தவிர்த்து மற்ற சப்தங்களுக்கு மட்டுமா? இல்ல. தர்ஹி சர்வஹா சர்வசப்தஹா ஆதிஹி யஸ்யா இத்யுக்தே சர்வாதி கண. அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி? அந்த கணத்தில் இருக்கிற முதல் சப்தம் தானே அர்த்தம். அந்த ஒரு கணம் காமிச்சிருக்கார் பாணினி. பாணினி காமிக்கல, கணபாடம் பச்சாதாகதா. கணபாடம் கணபாடே யஹ ஆத்ய சப்த சஹ ஆதிஹி வர்த்ததே அந்யேஷாம் சர்வ விஸ்வ உபவ உபயதராட்டியாதி சப்தானாம் ஜென் சர்வசப்தா ஆதவும் வர்த்தது. தத்வத் இங்கே வந்து ஜென்மாதி பஞ்சக கிரகிதம் வர்த்தது. ஒரு பஞ்ச சமுதா பஞ்ச பதார்த்தானாம் சமுதாய தஸ்மின் சமுதாயே ஆதவு கிம் வர்த்தது? ஜென்ம. இது கிருத்வா ஜென்ம ஆதி யஸ்ய ஜென்மாதி கடித சமுதாயஸ்ய ஜென்மாதி கடித பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஜென்ம ஸ்திதி பங்கஹ இத்தேவம் விதஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஆதிஹி கஹ ஜென்ம கதே. ஜென்மனஹ அபி கிரஹணம் அத்ர லக்ஷண கடகதய கிரஹணம் வர்த்ததே இதி அஸ்தி தது உக்தம். அதன் நிஷ்டத்வேன தல்லக்ஷணத்வா சம்பவம் தாவத் பரிஹரதி யத்யபி இதி அசம்பந்தஹ தர்மதர்மி பாவ சம்பந்தா பாவஹ. தர்மதர்மி பாவோ ந பவதி
2: பூர்வபக்ஷிணஹ
3: மனசி வித்யமானம் யுக்த்யந்தரம் தபஆலோசனை தப குரு இத்த ஆலோசனம் குரு இத்தர்த்தா. அது ஆலோசனம் பண்றதுக்கு ஒரு லட்சணம் கொடுக்கணும் இல்லையா? லட்சணம் கொடுத்துருக்காரு. ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தரி ஜெகதா ஜென்மாதிகம் யஸ்மாத் பவதி ததேவ பிரம்மா இது இதப்புறம் துவயா ஏவ ஆலோசனியம் இது ஆலோசனார்த்தம் சக பிரேஷிதா. ஆலோசனம் கிருத்வா புனா ஆகதா அன்னம் பிரம்மேதி வஜானா புனா ஆலோசனம் குரு பிரேஷிதா புனா ஆகதா பிராணோ பிரம்மேதி வஜானா திருப்பி திருப்பி போய் கடைசியில் வர்ற வர்ற ஆனந்தோ பிரம்மேதி கடைசியில் வரவே இல்லை. அவகதவான் சஹ தப்பறம் மயா அவகதம் சமயகவான் வாய்த்து அனுவாதம் கருத்தும் ஆகதா. தெரிஞ்சதுக்கப்புறம் வரமாட்டான், பெரியவர் வரைக்கும் தான் வருவான். தரிசி கடைசியில கடைசிதான் இருக்கு. இது இருக்கு ஆனந்தோ பிரம்மேதி வியஜானான் இருக்கு. ஆனந்தா தேவகுள்ளி மாரிபூதானி ஜாயந்தே இது ஒரு ஆனந்தம்னு ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா? தத்து ஏதா ஜாத்தம் ததப்பறம் தஸ்ய ஆனந்தம் ஆனந்த ஏவ கிஞ்ச ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதித்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஞ்சன்மாதிகார லக்ஷணம் பரியவசிதி சஹ எது ஞாத்வா ததப்பரம் ந பிரத்யாகதா இத்தியுக்தே தஸ்ய ஞானம் பரிபூர்ணம் ஜாதம் இத்தியுக்தார்த்தா இதப்பரம் ந பிரத்யாகதா பிதரம் பிரஷ்டும் தாவத் பரியந்தம் பிதரம் வருணம் பிதரம் உபசசார ததப்பரம் பிரஷ்னேவ நாஸ்தி தரி எதப்பரம் பிரஷ்னோ நாஸ்தி தத்ர பரிசமாப்தி இது ஞாதவியம் தேன அவகதம் இத்தியர்த்தா கிம் அவகதம் அந்தே ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி தரி ஆனந்தோ பிரம்மா இது அவகதம் இத்தியர்த்தா ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி இத்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லக்ஷணம் பரிவசி லக்ஷணம் பரிவசிதி தரி ஆனந்தம் ஒரு பதார்த்தம் அதுதான் பிரம்மம் தெரியறது இல்லையா தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தஸ்ய இதம் லக்ஷணம் இது இதானி அஸ்மாபி அவகந்தவியம் தைத்திரியம் படித்துவா ஆனந்தஸ்ய ஆனந்தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தே லட்சிய சமன்வய லட்சண சமன்வய கர்த்தவியாக அப்படித்தானே தெரிஞ்சுக்கணும் ஆனந்தஸ்ய ஜெகத் ஜென்மாதி லட்சணம் பரியவசியதி சரி அப்போ அப்படியே நிர்ணய ஜாத்தா இதானி நிர்ணய ஜாத்தா கலு இத பிறம் கிமர்த்தம் ஜிக்ஞாசா இத்தியுக்தே இன்னொரு உபநிஷத்தில் பார்த்தா வேற விதமா இருக்கு சதேவ சோம்யேதம் ஆசீத் இத்தியுக்துவா ததா ஜகதா உற்பத்தி உற்பத்தியாதிகம் ஸ்ராவயதி சாந்தோக்கியோபனிஷத் சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் இதம் சர்வம் ஜகத் உற்பத்தே பூர்வம் சத்ரூபேண ஸ்திதம் சத்து நேதோன்னு சொல்ற ததா இதம் சர்வம் சத்பதார்த்தாத் தஸ்மாத் சத்பதார்த்தாத் இதம் சர்வம் அஜாயதா இது ஸ்ராவயதி தத் தேஜோ சிருஜதா தத் அன்னம் அசிருஜத ஆபா சர்வம் அக்ரே அக்ரே சிருஷ்டியும் ஸ்ராவயதி சத்காரியவாதம் இல்ல அது சத்துன்னு பிரம்மத்தை சொல்றது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சத்து இந்த ஆனந்தமும் அப்படிதான் சச்சிதானந்தம் பிரம்மா தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஆனா கேள்வி வரும்பொழுது இப்படிதான் கேள்வி வரணும் நமக்கு சித்தாந்தம் இப்ப எடுக்க வேண்டாம் பூர்வபக்ஷி பிரச்சதி உபனிஷத்துல பல வார்த்தைகள் இருக்கு ஒரு இடத்துல ஆனந்தோ பிரம்மேதி கஜானான்னு இருக்கு சரி ஆனந்தே ஜெகஜன்மாதி காரணத்து ரூப லக்ஷணஸ்ய சமன்வய கர்த்தவியான்னு தெரியறது இன்னொரு இடத்துல சத்துன்னு வார்த்தை இருக்கு சதேவ சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் இத்தியுக்துவா சதா ஜன்மாதி காரணத்துவம் ததா சாந்தோக்கிய உபநிஷதி அவகம்யதே
4: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இதி ஞானமேவ அபரிச்சின்னம் ஜெகத் காரணம் பிரம்மேத்தி ஏகத்ர விஞ்ஞானதே
3: அத்ராபி ஏகத்ர அத்ரைவ தைத்திரியேவ உபக்ரமம் பஸ்யாமஸ்சே ஞானம் பிரம்மான் இருக்கு இப்ப அது சத்திய ரூபமா ஞான ரூபமா சத்திய ரூபே பிரம்மணி லக்ஷண சமன்வய கர்த்தவியோவா ஞான ரூபே பிரம்மணி கர்ம கர்த்தவியோவா சத்ரூபே கர்த்தவியோவா இது லட்சியம் என்ன லட்சிதாவச்சேதகமே தெரிஞ்சுக்க தெரிய முடியல ஞானரூபே பிரம்மணி இத்தியோகம் ஆயாதம் தரி லக்ஷணம் இதானிம் குத்திர யோஜனீயம் இது வயம் ந அவகச்சாம தஸ்மாத் லக்ஷணோக்தி அர்த்தா லக்ஷணம் ந சம்பவதி இத்தியவ அது ஒண்ணு அது ஒண்ணு தது ஏதே தர்மாக சூத்திரகாரைஹி உக்தாக தர்மாக பிரபஞ்சஸ்ய தர்மாக தத் கதம் பிரம்மணோ லக்ஷணம் சம்பவதி இத்தியேக ஆசங்கா
4: தத்ராபி லக்ஷ்யேபி
3: லக்ஷிதாவச்சேதகம் கிம் இதி ஞாதும் ந சக்யதே இது இதானிம் ஞானம் ஞான விசிஷ்டே பிரம்மணி ஞானஸ்வரூப ஞானத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா ஆனந்தத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா சத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா அது வேற வேற பிரம்மமா ஒரே பதார்த்தமா இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு அபரத்ர இன்னொரு இடத்துல சச்சிவ ஏவ கேவலா சிவபரமாத்மா பிரபஞ்சஸ்ய காரணம் அப்படியும் இருக்கு பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே இப்ப நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு ஆனந்த ஆத்மகம்னு இருக்கு ஞானாத்மகம்னு உபக்ரமத்துல இருக்கு சதாத்மகம்னு இன்னொரு இடத்துல இருக்கு இப்படி பல விதமா தெரியும் பொழுது ஏதே ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்து ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்கே ஆனந்த அபேட்சைய அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தியபி சிந்தையிதும் சக்கியதே ஆனந்த சப்தஸ்ய அர்த்தா லோகே பிரசித்தா அதுதான் பிரபஞ்சஸ்ய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சேத் கிம் பிரதீயதே பிரம்மா இது அந்நத் கிம்பி நான் அன்வேஷ்டவியம் ஆனந்த ஆனந்த ஏவோ பிரம்ம ஆனந்தம் தான் தெரியும் எனக்கு ஆனந்தம் நமக்கு பழக்கமா ஆனந்த ஏவோ பிரம்மா ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா, ஞானம் பிரம்மா, சத் பிரம்மா, ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி தேஷாம் ஜகத்காரணத்துவம் இதா உச்சதே தரிஹி விகல்போவா சமுச்சயோவா. விகல்பா, விகல்பம் என்ன எப்படி, விகல்போவா சமுச்சயோவா, ஆனந்தோவா பிரம்மா அதுவா ஞானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்திய ஜகத்காரணம் இதுவா சாத் அன்னிதா ஆனந்தோ ஜெகத்காரணம் இது சாத். இப்போ பிரம்மம் சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜெகத்காரணம் அதுவா ஞானம் ஜெகத்காரணம். லோகத்தில் பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே ஞானம், அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பத்தி சொல்றதுன்னு சொன்னா அது புரிஞ்சுக்கவும் முடியாது. சரி, ஞானம் சொன்னா என்ன, லோகத்தில் ஞானம், ஞானம்னு என்ன அறிவுன்னு அர்த்தம், அறிவு தெரியறது இல்லையா, அது தெரியாத விஷயமா, தெரியும். அறிவுன்னா என்ன தெரியும், ஆனந்தம்னா என்ன தெரியும், அதுதான் பிரம்மம்னு சொல்றது, ஸ்ருதி சொல்றது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம். தரிஹி ஜகத்காரணத்தே விகல்பா, இதோ இது இதம் வா ஜகத்காரணம், தத்வா ஜகத்காரணம், ஏதத்வா ஜகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் சாத். தானிக்கம் பதி விகல்பே ஸ்ருதி இல்ல ஸ்ருதஹானி, ஸ்ருதஹானி இத்தியாதி தோஷாக பவந்தி. ஸ்ருதஸ்ய ஹானி விகல்ப பக்ஷே எப்படி, ஆனந்தோ பிரம்மா இது அஹம் சிந்தையாமி. தரி பவான் ஞானம் பிரம்மா இது நஸ்ருதவான் வா, ஸ்ருதவான் தது மயா ந கண்யதே. தரி தஸ்ய அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவ்யம், ஞானம் பிரம்மா இது வாக்கியஸ்ய அப்ராமாண்யம், ஞானஸ்ய பிரம்மத்வம் யத் ஸ்ருதம் தத் ஹீயதே, ஹீயதே இத்தியஸ்ய அர்த்தக ஸ்ருதேர் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவ்யம் ஸ்யாத் த்வயா இது தோஷா. தத்ர கர்மணி விகல்போ பவதி, வஸ்துனி விகல்பஹ உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி, கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்துனி விகல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா, வஸ்துனி விகல்பா யோகா இத்துக்கே விகல்பா வக்தும் நசக்கியது கர்த்தும் நசக்கியது. இப்போ இது புரதாக புஸ்தகம் அஸ்தி, இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடஹ இது சம்பவதி வா, கடஹ இது பிரமஹ இது சியாத். புஸ்தகம் இத்தியபி நிச்சய கடஹ இத்தியபி நிச்சய, நிச்சய பிரமாத்மக சியாத், பிரமாத்மக நிச்சய சம்பவதி வா. புதா வஸ்து அவ்வளோதான், இது ஒரு வஸ்து, இது புஸ்தக ரூபம்னா புஸ்தகம் அவ்வளோதான், வேற விதமா இருக்க முடியாது. தது அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து, அசமானாதிகரணா தர்மாஸ்து ந கல்பனியாக, விகல்போ ந பவதி, கடத்துவாதினா விகல்ப கர்த்தும் சக்கியதே வா புஸ்தகஸ்ய ந சக்கியதே. இத்துக்தே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்ப ஆயோகா இது சாஸ்திரகாராக லிகந்தி, தது கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்தே விகல்ப குத்ர சம்பவதி இது சேத் கர்மணி விகல்ப சம்பவதி. ஒரு கர்ம சம்பந்தம் இருக்கு, கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும், இப்படி பண்ணலாம் இப்படி, அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமாக சில விகல்பங்கள் இருக்கும், முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமாக இருக்கும்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு, அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தால் அது அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்று சமவிகல்பம், சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா ஏவம் கர்மணி பவதி. கர்மணி இத்துக்கே வைதிகே கர்மணி இத்தியவதான், நகராத் நகராந்தரம் கந்தவியம் சேத் அனேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே தேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே மார்க்கையோர் விகல்பா இதம் சர்வம் கதம் ஆகதம், இதம் பிராமாணிக்கம் கலு துவயமபி சம்யக் அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே தேனாபி சக்கியதே இது துவயம் சம்யக். குதா சம்யக் இத்துக்தே கிரியான்வயோ வர்த்ததே கமனக்ரியா துவாரா அன்வய, கமனக்ரியாயாம் அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி அயமபி மார்க்க சஹகாரி பவதி தஸ்மாத் உபயத்ராபி மார்க்கத்வம் சம்பவதி. வியாக்கரணசாஸ்திரே சாது சப்தானாம் விகல்போ பவதி, சுதுத்ய உபாஸ்யா இதுக்கு சம்யக், சுதுய உபாஸ்யா இதுக்கு சம்யக், இது கதம் விகல்பா பவதி இத்துக்தே சப்த பிரயோகத்வாரா, பிரயோகா இது கிரியா கலு, சுத்தி உபாஸ்யா இதுக்கு த்வயா வக்தும் சக்கியதே, சுத்தியுபாஸ்யா இதுக்கு வக்தும் சக்கியதே, த்விதம் ரூபம் த்வியம் ரூபம் பிரயோகத்வாரா விகல்பா, ஏதோ ஒரு கிரியையே ஆசிரயிச்சுட்டு நீ வேணா விகல்பம்னு சொல்லலாம். ஒரு வஸ்துவை வச்சுட்டு விகல்பம் சொல்ல முடியுமா, இது புஸ்தகமாக கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம், கடஹா இத்தியபி சத்தியம் இது பவதி வா ந சக்கியதே. தது இதம் ஜாது இதானிம் ஆனந்தா ஜகத்காரணம் ததபி சம்யக், ஞானம் ஜகத்காரணம் ததபி சம்யக் இது கதம், தது ந சம்பவதி ந சம்பவதி. எத்தி உச்சியதே தரி த்வயா ஏக ஏவ மார்க்க ஆனந்தா ஜகத்காரணம் இத்தியவ சமயக ஞானம் ஜகத்காரணம் இது வதத்தி வாக்கியம் தது அப்பிரமாணம் தது கிமோ ஸ்துத்தியர்த்தம் உத்தம் இது வக்தவியம் அப்பிரமாணம் இத்துக்கு வேதவாக்கியானாம் அப்பிராமணியம் மாஸ்து இது கிருத்வா அது ஒரு ஸ்துதி பண்ணுறதுக்கு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்க அவ்வளோதான் தாத்பரியம் கிடையாது இதமே உத்தம் அப்பிராமணிக்கு ஸ்ருதா அந்யாதி தோஷம் பிரசங்க வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் ஸ்ருதா அந்யாதி தோஷாக ஸ்யுஹ் அத்தரி தது வாரணாய கிங் கர்த்தவியம் அத்வேதா சம்பவதி ஸ்ருதா அந்யாதி தோஷ பிரசங்க விகல்பே அவ்யவஸ்தா ச இதமபி பவதி அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா இத்துக்தே வேதா வக்தும் சக்யதே ஏகா தோ அவ்யவஸ்தா இதானிமேவ ஜாதா கிம் விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா கிம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதி வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஆனந்தஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா அதுவா இது வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஜானஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா இத்யத்ர விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா யதேச்சம் ஸ்வீக்ரியதாம் இத்யுக்தி அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா பவதி அவ்யவஸ்தா ஏவமேவ வக்தவ்யா ஏதத் பரிஹாராய கிம் கர்த்தவ்யம் இத்யுக்தே இதானிம் ஸ்ருதஹானிம் அபி பரிஹராமஹ அவ்யவஸ்தாஞ்ச பரிஹராமஹ கதம் இத்யுக்தே வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரியதாம் வ்யவஸ்தித விகல்பேபி அக்ரே பங்க்திராயாதி கலு
4: வ்யவஸ்தித விகல்பேபி
3: தததர்த்தம் பூர்வபக்ஷி வததி வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ பூர்வபக்ஷி இது மத்தியே சங்கா மத்தியே சிந்தா க்ரியதே வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ இது அது என்ன தெரியுமா வ்யவஸ்தித விகல்பம்னா கர்மாவிலேயே கர்ம பத்ததியிலேயே இருக்கு இதானியம் இதம் வர்த்தது கலு அஸ்மாக்கம் ஸ்மார்த்த பிரயோக கர்மஸ்வபி சூத்திரானுசாரேண வ்யவஸ்தித விகல்பாக பவந்தி ஆஸ்விலாயனஸ்ய ஏவம் ஆபஸ்தம்பஸ்ய ஏவம் ஏகமேவ கர்ம ததபி பிராமாணிக இதமபி பிராமாணிகம் தானே சொல்றது தரி விகல்ப கலு உபநயனம் கதம் கர்த்தவியம் இத்துக்கு ஆஸ்விலாயனஸ்ய இத்தம் ஆபஸ்தம்பஸ்ய இத்தம் இத்துக்கு அதுவா யசோமயாக கதம் கர்த்தவியா சர்வத்திர பவதி தஸ்ய தஸ்ய சூத்திரஸ்ய தத்தத் சூத்திரானுசாரேண இது ஏகஸ்மின் கர்மணி வேதா பிரயோக சம்பவதி துவயமபி பிராமாணிகம் தது உபயத்ராபி பிராமாண்யபங்கோ நாஸ்தி ஸ்ருதஹானிஹி நாஸ்தி பரந்து கதம் ஸ்ருதஹானி பரிஹிருதா வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகிருத்த வ்யவஸ்தா தஸ்ய ஏவம் அஸ்ய ஏவம் ஏவம் எத் லோகவியவஹாரே வா பவது சாஸ்திரவியவஹாரே வைதிகே வா லௌகிகே வா யத்ர குத்ராபி ஏவம் வ்யவஸ்தா எதி வ்யவஸ்தா சம்பவதி தரி உபயம் பிராமாணிகம் இது நிரூபயிதும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பா இது வியவஹாரம் அஸ்ய எது சர்வம் அவகந்தவியம் கேவலம் வேதாந்த பாடா இத்தேவ ந அநேகே சாஸ்திர விஷயாக அவகந்தும் சக்கியந்தே பிரசங்கா வ்யவஸ்தித விகல்பா ஆசிரயணே வியாக்கரணேபி ஆகச்சதி வியாக்கரணேபி கதாச்சித் குத்ர வ்யவஸ்தித விகல்பா அஸ்தி பஹு வர்த்ததே இதானிம் ஜடிதி கிம் வக்தவ்யம் ந ஸ்மிருதம் பஹு வக்தும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பாஹ பவந்தி தரி வ்யவஸ்தித விகல்பாஶ்ரயணே கிம் பவதி இத்யுக்தே அப்ரமாண்யம் நாஸ்தி கிள த்வயமபி பிராமாணிகம் த்வயமபி பிராமாணிகம் இது பிரகிருதே கதம் வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரயணீய வ்யவஸ்தித விகல்பேபி பிரம்மானேகத்வ பிரசங்கஹ கடைசியில் அந்த தோஷம் வந்து முடியாது வ்யவஸ்தித விகல்பம்னா எப்படின்னா சிருஷ்டயஹ பிரதிகல்பம் வித்யந்தே கிள தரி அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் அந்யஸ்மின் கல்பே ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் ஏவம் ரீத்யா வ்யவஸ்தித விகல்பா தரி ஞானம் பிரம்ம ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது பிரதிபாதகம் எத் வாக்கியம் தஸ்ய தஸ்ய பிராமாண்யம் அஸ்தி கதாச்சித் ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் பவத்தியவ ஹலோ கா தோஷா உச்சதம் கல்பாந்தரம் பிரத்யேவ தஸ்ய காரணத்வம் அஸ்தி ஏதத் கல்பம் அஸ்து ஜகத காரணம் இத்யவ குரு ஸ்ருத்யா உக்தம் கல்பாந்தரத்தில் ஒரு ஜெகத் வருது இல்லையா அந்த ஜெகத்துக்கு அந்த பிரம்மன் காரணம் தானே சரியா போச்சு அதுவே ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்போவா சமுச்சயோவான்னு சமுச்சய பட்சம் கேட்டிருக்கார் சமுச்சய பட்சம் அப்புறம் வரும் விகல்ப பட்சம் இப்போ விசாரிச்சுருக்கார் இதானி கதஞ்சித் யோஜயிதும் சக்கியதே கலு ரீதி அவகதா தரி பின்ன பின்ன கல்ப கல்பபேதேன வ்யவஸ்தா அயம் வ்யவஸ்தித விகல்ப அஸ்மின் கல்பே இதமேவ பிரம்ம ஜெகத்காரணம் தஸ்மின் கல்பே ததேவ பிரம்ம ஜெகத்காரணம் இப்படி ஒரு வ்யவஸ்தை இருக்கு ஆனால் இதில் ஒரு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும் அத்தாபி கஷ்டித் விநிகமனா விரகஸ்து அஸ்தி கிம் பிரம்ம கஸ்மின் கல்பே ஜெகத்காரணம் இது ஸ்ருதி வததி இது தான் நிர்ணாயகம் நாஸ்தி தது அஸ்மாக்கம் விசார விஷயம் மாபூத் இது தத் ததேவ சமாதானம் வக்தும் சக்கியது நஜாயதே வயம் வயம் நஜானிம அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத்காரணம் வா கஸ்மின் கல்பே கீழ்ஜன் பிரம்ம ஜெகத்காரணம் இது எதிபி நிர்ணயதும் ந சக்கியதே அந்த ஒரு வினிகமனாக இருக்காங்க. இருக்கட்டும், அது நமக்கு நம்மளுடைய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கட்டும். ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரம் இது எத் கதிதம் தத் சமயம் கலு தத்ர விரோதம் நாஸ்தி தரி ஸ்ருதே பிராமணியம் ரட்சிதம் ஏவம் கிரியதாம் இது. தரி கிங் கிருதம் இதானிம் கர்மணி யதா அஸ்மாபிஹி ஆனியதே தத்வதேவ ஆனிதம் ஜகத் சர்ஜன ரூப வியாபாரம் ஆதாய விகல்பகிருதா. ஜகத் சர்ஜன ரூபோ யோ வியாபார தே வியாபார பித்தியந்தே யதா நகராந்தர கமனம் இது கமன கிரியா பித்தியதே யுகபந்த சக்கியதே நகராந்தரம் பிரதி யுகபத் தேனாபி மார்க்கேண அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே வா பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி ஏக ஏவ புருஷா பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி தரி கிரியையோ பின்ன கிரியாயாக ஆவர்த்தி சம்பவதி கிரியாயாக ஆவர்த்தியமானத்துவம் ஆதாய அதேவ வஸ்துனி விகல்பா தாதுஷ கிரியா ஆவிஷ்டதையா வஸ்துனி விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே இதமேவ வஸ்துனி ஸ்வரூபேண விகல்பா யோகேபி கிஞ்சித் கிரியாவிஷ்டதையா விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே சாஸ்திரத்வயஸ்ய பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே சம்பாதயிதும் சக்யதே சுத்தி பாஸ்யா இதி த்ராவி ததைவ ஏகவாரம் ஏகரீத்யா உச்சாரணம் கர்த்தும் சக்யதே பரந்து உச்சாரணம் புனப்புனஹ ஆவர்த்தயதே கலு தவயா அத்யேவம் உச்சதாம் ஸ்வஹ அன்யதா உச்சதாம் ததபி ப்ராமாணிகம் இதமபி ப்ராமாணிகம் இதி கர்த்தும் சக்யதே தரி உச்சாரண ரூப உச்சாரணம் யத்கியோபி யத்கிஞ்சித் கிரியாவிஷ்ட ரூ கிரியாவிஷ்டவேஷேண கிரியாவிஷ்டதையா வஸ்துனி விகல்பஹ சம்பாதயிதும் சக்யதே குதஹ கிரியாயாஹ ஆவர்த்தியமானத்வாத் தாதாயம் அந்த வழியில் இது கொண்டு வருது. தரி கிம் பவதி கஸ்மிஞ்சித் கல்பே ஜகத் சர்ஜன ரூப க்ரியா ஆனந்த ரூப பிரம்மணஹ காரியம் அந்யஸ்மின் கல்பே ஜகத் சர்ஜன ரூப க்ரியா சா க்ரியா பித்யதே தத் ஞானாத்மகம் பிரம்மணஹ காரியம் இத்யேவம் தத் சர்வ ப்ரதிபாதக வாக்யானாம் ப்ராமாண்யம் சமர்த்தயிதும் சக்யதே. பரந்து இதானிம் அன்யஹ கஷ்டித் தோஷஹ ஆகதக்கஹ ப்ரஹ்மானேகத்வ ப்ரசங்கஹ அநேகம் ப்ரஹ்ம ப்ரஹ்ம ஏகம் சொல்ல முடியாது. இப்போ ஞானாத்மகம் ப்ரஹ்ம வேறே ஆனந்தாத்மகம் ப்ரஹ்ம வேறேன்னு வரும். ததஸ்து அஸ்து அநேகம் ப்ரஹ்ம பவது உதேனகிம் இஷ்டாபத்தி இது வக்தும் சக்யதே வா? ந ஏகமேவாத்விதீயம் இத்யாதி ஸ்ருதிகோபஃ ஸ்ருதிகோபஃ ஸ்ருதகாரு பிரயோகம் இருக்கு. ஸ்ருதிகோபஃ ஸ்ருதி குப்யதி இதே அப்ரமாண்யம் தேஷாம் தேஷாம் சமுச்சயம் கேஷாம் பிரம்மணாம் சமுச்சயோ நா பிரம்மணா அநேகத்வம் ஸ்வீகரித்ய சமுச்சயம் குர்மஹ இதி பக்ஷேவ ந சம்பவதி. அந்த பட்சம் விசாரிக்கவே இல்லை. பகூனி பிரம்மாணி பவந்து அந்த ஒரு பட்சம் கூட வரலாம் இல்லையா. மிலித்வா அதுக்கு காரணம் இல்லையா, மிலித்வா அதுக்கு காரணம் போது ஆனந்தாத்மகம் அந்யதா அந்யதா அந்யா அந்யாதீனா பவேத் அந்யதா நைவ சக்கியது அந்யதா சர்வசக்தித்வம் பஜ்யத ஏகைவ பிரம்ம சர்வசக்தி சே கிமர்த்தம் அந்யேன பிரம்மணா அந்யோபி பிரம்ம எத்தி அபேட்சதே தரி அயம் சர்வசக்தி நாஸ்தி தம்சா. இவ்வளவுதான். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அதுல பல வேலைகள் பண்ற வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம சாலா அஸ்தி, சாலாயாம் பகுவிதானி காரியாணி கர்த்தவியாணி பகவஹ விஷய பாடனையா ஏகைக்கம் விஷயம் பாடையதும் ஏகைக்காக நியுக்தா. கிமர்த்தம் தேன அந்யந்த பாடையதும் சக்கியதே தேன இதமேவ பாடையதும் சக்கியதே தேன விஷய ஜாயதே சதபி யுகபத் யுகபத் சர்வம் பாடையதும் சக்கியதே குலு தரி அந்யதன்யத் பாடையதும் அந்யே அந்யே அபேட்சந்தே யுகபத் சர்வம் கர்த்தும் ஏகா அசமர்த்தா தரி சர்வசக்திர் நாஸ்தி இத்யர்த்தா. சர்வஜ்ஞத்வம் நாஸ்தி சர்வசக்தி நாஸ்தி ததானிம் கிரியாயாக விபாக கிரியதே அஸ்மாபி லோக விவகாரம் எவமேவ பிரவர்த்ததே தத்வதேவ பிரம்மணோபி இத்யுக்தே ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வசக்தித்வம் ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வஜ்ஞத்வம் இது பவிஷ்யதி. தஸ்மாத் ஸ்ருதௌ யாதிருஷம் பிரம்ம தத்துவம் உச்யதே தத் ந த்வயா நிரூபிதம் ந நைவ நிரூபிதம் ஸ்யாத் அபி ச அநேகத்வாபத்தி சாது இதானிம் அபி திஷ்டதி அநேகத்வம் தரி பிரம்மண ஏகத்வ பிரதிபாதக ஸ்ருதி விரோத ஸ்யாத் ஏதே தோஷாஹ தத்ர சம்பவந்தி. சமாப்யதே. சமுச்சயபக்ஷே இது அக்ரே ஆரம்பியதே ஸ்வஹ பஷ்யாமி.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பகவத் பக்தஜன் மனிஷா பஞ்சகம் சபிக்சாத் உச்சாரன் கரேங்கே.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல் க்ளோஸ் டு சங்கராபர்ணராக கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் ஸ்ரீ சிவமகாபுராணத்துடைய தொடர்ச்சி வித்யேஸ்வர சம்ஹிதா 18வது அத்தியாயம் இப்போ ஆரம்பம். ஓம் அத அஷ்டாதசோத்யாயஹ பந்தமோக்ஷஸ்வரூபம் சிவலிங்க மாஹாத்மியம் ச ரிஷயவூச்சுஹு பந்தமோக்ஷஸ்வரூபம் ஹி ப்ரூஹி சர்வார்த்த வித்தம. சூத உவாச பந்தம் மோக்ஷம் ததோபாயம் வக்ஷ்யேஹம் சுணுதாதராத். பிரகிருத்யாத்யஷ்டபந்தேன பத்தோ ஜீவஸ்ய உச்யதே. பிரகிருத்யாத்யஷ்டபந்தேன நிர்முக்தோ முக்த உச்யதே. பிரகிருத்யாதிவசீகாரோ மோக்ஷ இத்யுச்யதே ஸ்வதஹ. பத்த ஜீவஸ்ய நிர்முக்தோ முக்த ஜீவஸ்ய கத்யதே. பிரகிருத்யக்ரே ததோ புத்திரஹங்காரோ குணாத்மகஹ. பஞ்சதன்மாத்ரமித்யேத பிரகிருத்யாத்யஷ்டகம் விதுஹ். பிரகிருத்யாத்யஷ்டஜோ தேஹோ தேஹஜம் கர்ம உச்யதே. புனஶ்ச கர்மஜோ தேஹோ ஜன்ம கர்ம புனஃ புனஃ. சரீரம் த்ரிவிதம் ஞேயம் ஸ்தூலம் சூக்ஷ்மம் ச காரணம். ஸ்தூலம் வியாபாரதம் ப்ரோக்தம் சூக்ஷ்மம் இந்திரிய போகதம். காரணம் த்வாத்ம போகார்த்தம் ஜீவ கர்மானுரூபதஃ. சுகம் துக்கம் புண்ய பாபை கர்மபிஹி ஃபலமஷ்ணுதே. தஸ்மாபி கர்மரஜ்வாஹி பத்தோ ஜீவஃ புனஃ புனஃ. சரீரத்ரய கர்மபியாம் சக்கரவத் பிராம்யதே சதா. சக்கரப்ரமண நிவர்த்தியர்த்தம் சக்கரகர்த்தாரமீடயேத். பிரகிருத்யாதி மகாசக்கரம் பிரகிருதே பரத சிவ. சக்கரகர்த்தா மகேஷோ ஹி பிரகிருதே பரதோ யத. பிபதி வாதவதமதி ஜீவன் பாலோ ஜலம் யதா. சிவஸ்ததா பிரகிருத்யாதி வசீகிருத்யாதிதிஷ்டதி. சர்வம் வசீகிருதம் யஸ்மாத் தஸ்மாத் சிவ இதி ஸ்மிருத. சிவ ஏவ ஹி சர்வஜ்ஞஃ பரிபூர்ணஶ்ச நிஸ்பிருஹ. சர்வஜ்ஞதா திருப்திரநாதிபோத. ஸ்வதந்திரதா நித்யமலுப்த சக்தி அனந்த சக்திஶ்ச மகேஸ்வரஸ்ய யன்மானசைஸ்வர்யமவைதி வேத. அத சிவப்ரஸாதேன ப்ரகிருத்யாதி வசம் பவேத். சிவப்ரஸாத லாபார்த்தம் சிவமேவ ப்ரபூஜயேத். நிஸ்ப்ருஹஸ்ய ச பூர்ணஸ்ய தஸ்ய பூஜா கதம் பவேத். சிவோத்தேசகிருதம் கர்ம ப்ரஸாத ஜனகம் பவேத். லிங்கே தேரே பக்த ஜனே சிவமுத்திஶ்ய பூஜயேத். காயேன மனசா வாசா தனேனாபி ப்ரபூஜயேத். புஜயாது மகேஷோ ஹி பிரகிருத பரம சிவ. பிரசாதம் குருதே சத்யம் பூஜகஸ்ய விசேஷத. சிவ பிரசாதாத் கர்மாத்யம் க்ரமேன சுவசம் பவேத். கர்மாரப்ய பிரகிருத்யந்தம் யதா சர்வம் வசம் பவேத் ததா முக்த இதி ப்ரோக்த ஸ்வாத்மா ராமோ விராஜதே. பிரசாதாத் பரமேஷஸ்ய கர்ம தேஹோ யதா வஜஹ ததா வை சிவலோகே து வாச சாலோக்கியமுச்யதே. சாமீபியம் யாந்தி சாம்பஸ்ய தன்மாத்ரே ச வசம் கதே. ததாது சிவசாயுஜ்யம் ஆயுதாத்யைக்ரயாதிபிஹி மஹாப்ரசாத லாபே ச புத்திஶ்சாபி வசா பவேத். புத்திஸ்து காரியம் பிரகிருதே தத் சார்ஷ்டிர் இதி கத்யதே. புனர்மஹாப்ரசாதேன பிரகிருதிர் வசமேஷ்யதி. சிவஸ்ய மானசைஸ்வர்யம் ததா யத்னம் பவிஷ்யதி. சார்வஜ்ஞாத்யம் சிவைஸ்வர்யம் லப்த்வா ஸ்வாத்மனி ராஜதே. தத் சாயுஜ்யமிதி ப்ராஹுர் வேதாகம பராயணாஹ. ஏவம் க்ரமேண முக்தி ஸ்யாத் லிங்காதௌ பூஜயா ஸ்வதஹ. அத சிவ ப்ரஸாதார்த்தம் க்ரியாதி பூஜயே சிவம். சிவ க்ரியா சிவ தபஹ சிவ மந்த்ர ஜபஸ் ஸதா. சிவ ஜ்ஞானம் சிவ த்யானம் உத்தரோத்தரம் அப்யசேத். ஆசுதே ராம்ருதே காலம் நயேத் வை சிவ சிந்தயா. சத்யாதிபிஷ்ச குசுமைர் அர்ச்சயேத் சிவமேஷ்யதி. ரிஷய வூச்சுஹ் லிங்காதோ சிவ பூஜாய விதானம் ப்ரூஹி சுவ்ரத. சூத உவாச லிங்கானாம் ச க்ரமம் வக்ஷே யதாவத் சுணுத த்விஜாஹ. ததேவ லிங்கம் பிரதமம் பிரணவம் சார்வகாமிகம். சூக்ஷ்ம பிரணவ ரூபம் ஹி சூக்ஷ்ம ரூபம் து நிஷ்கலம். ஸ்தூல லிங்கம் ஹி சகலம் தத் பஞ்சாட்சரமுச்யதே. தயோ பூஜா தபஃ ப்ரோக்தம் சாக்ஷான் மோக்ஷ பிரதே உபே. பௌருஷ பிரகிருதி பூதானி லிங்காணி சுபூனி தானி விஸ்தரதோ வக்தும் சிவோ வேத்தி நாபர பூவிகாராணி லிங்காணி ஜாத்தானி பிரப்ரவீமிவ ஸ்வயம்புலிங்கம் பிரதமம் பிந்துலிங்கம் த்விதீயகம் பிரதிஷ்டிதம் சரம் சைவ குருலிங்கம் து பஞ்சமம் தேவர்ஷி தபசா துஷ்ட சாநித்யார்த்தம் து தத்ர வை பிருத்திவ்யந்தர்கத சர்வோ பீஜம் வை நாதரூபத ஸ்தாவராம் குரவத் பூமிம் உத்பித்ய வ்யக்தயேவத ஸ்வயம்பூதம் ஜாதமிதி ஸ்வயம்பூர் இதிதம் விதுஹு தல்லிங்க பூஜையா ஜானம் ஸ்வயமேவ பிரவர்தே சுவர்ண ரஜதாதௌ வா பிருத்திவ்யாம் ஸ்தண்டிரேபி வா ஸ்வஹஸ்தால்லிகிதம் லிங்கம் சுத்த பிரணவ மந்திரகம் யந்திரலிங்கம் சமாலிக்ய பிரதிஷ்டாவாஹனம் சரேத் பிந்துநாதமயம் லிங்கம் ஸ்தாவரம் ஜங்கமம் ஜயத் பாவனாமயமேதத்தி சிவதிருஷ்டம் ந சம்சய யத்ர விஸ்வஸ்ய தேசம்புஸ்தத்ர தஸ்மை ஃபலப்ரத ஸ்வஹஸ்தால்லிகிதே யந்திரே ஸ்தாவராத் ஆவகிருத்ரிமே ஆவாஹ்ய பூஜையேச்சம்பம் ஷோடசைர் உபசாரகைஹி த்வமைஸ்வர்யமாப்னோதி ஜ்ஞானம் அப்யாஸதோ பவேத் தேவைஜர்ஜிபிஶ்சாபி ஸ்வாத்ம சித்யர்த்தமேவஹி சமந்திரேனாத்மஹஸ்தேன க்ருதம் யச்சுத்த மண்டலே சுத்த பாவனயா சைவ ஸ்தாபிதம் லிங்கமுத்தமம் தல்லிங்கம் பௌருஷம் ப்ராஹுஸ்தத் பிரதிஷ்டிதமுச்யதே தல்லிங்கம் பூஜையா நித்யம் பௌருஷைஸ்வர்யமாப்னுயாத் மஹத்பிர் ப்ராஹ்மணைச்சாபி ராஜபிஷ்ச மஹாதனைஹி சில்பினா கல்பிதம் லிங்கம் மந்திரேன ஸ்தாபிதம் ஜயத் பிரதிஷ்டிதம் ப்ராக்ருதம் ஹி ப்ராக்ருதைஸ்வர்ய போகதம் யதூர்ஜிதம் ச நித்யம் ச தத்தி பௌருஷமுச்யதே யத்துர்பலமனித்யம் ச தத்தி ப்ராக்ருதமுச்யதே லிங்கம் நாபிஸ்ததா ஜிஹ்வா நாசாக்ரம் ச சிகாக்ரமாத் கட்யாதிஷு த்ரிலோகேஷு லிங்கமாத்யாத்மிகம் சரம் பர்வதம் பௌருஷம் ப்ரோக்தம் பூதலம் ப்ராக்ருதம் விதுஹு விரக்ஷாதி பௌருஷம் ஞேயம் குல்மாதி ப்ராக்ருதம் விதுஹு பாஷ்டிகம் ப்ராக்ருதம் ஞேயம் ஷாலிகோதூம பௌருஷம் ஐஸ்வர்யம் பௌருஷம் வித்யாத் அனிமாத்யஷ்ட சித்திதம் சுஸ்திரீதனாதி விஷயம் ப்ராக்ருதம் ப்ராஹுராஸ்திகாஹ பிரதமம் சரலிங்கேஷு ரசலிங்கம் பிரகத்யதே ரசலிங்கம் பிராமணானாம் சர்வாபீஷ்டப்ரதம் பவேத் பானலிங்கம் க்ஷத்ரியானாம் மகாராஜ்யப்ரதம் சுபம் ஸ்வர்ணலிங்கம் து வைஷ்யானாம் மகாதனபதிஸ்த்வதம் ஷிலாலிங்கம் து சூத்ரானாம் மகாசுத்திகரம் சுபம் ஸ்ஃபாடிகம் பானலிங்கம் ச சர்வேஷாம் சர்வகாமதம் ஸ்வீயாபாவேன்யதீயம் து பூஜாயாம் ந நிஷித்யதே ஸ்ரீநாம் து பார்த்திவம் லிங்கம் ச பர்த்ருநாம் விசேஷதஃ விதவானாம் பிரவர்த்தானாம் ஸ்ஃபாடிகம் பரிகீர்த்திதம் விதவானாம் பிரவர்த்தானாம் ரதலிங்கம் விதிஷ்யதே பால்யே வா யௌவனே வாபி வார்த்தகே வாபி சுவ்ரதாஹ சுத்த ஸ்ஃபடிகலிங்கம் து ஸ்திரீநாம் சத் சர்வபோகதம் பிரவர்த்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்டப்ரதா புவி பாத்ரே நைவ பிரவர்த்தஸ்து சர்வபூஜா சமாசரேத் அபிஷேகாந்தே ச நைவேத்யம் ஷால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் சம்புடேஷு பிருதக் கிருஹே கரபூஜா நிவத்தானாம் சுபோஜ்யம் து நிவேதயேத் நிவத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கம் மேவ விதிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யா விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் கிருத்வா ததல்லிங்கம் சிரசா தாரயேத் சதா விபூதி த்ரிவிதா ப்ரோக்தா லோக வேத சிவாக்னிபிஹி லோகாக்னிஜம் அதோ பஸ்ம த்ரவ்ய சுத்தியர்த்தம் ஆவஹேத் மிருத்தாரு லோஹ ரூபானாம் தான்யானாம் ச ததைவ ச திலாதீனாம் ச த்ரவ்யானாம் வஸ்த்ராதீனாம் ததைவ ச ததா பரியுஷிதானாம் ச பஸ்மனா சுத்திரிஷ்யதே ஸ்வாதிபிர் தூஷிதானாம் ச பஸ்மனா சுத்திரிஷ்யதே சஜலம் நிர்ஜலம் பஸ்ம யதா யோக்யம் து யோஜயேத் வேதாக்னிஜம் ததா பஸ்ம தத் கர்மாந்தேஷு தாரயேத் மந்திரேன க்ரியயா ஜன்யம் கர்மாக்னோ பஸ்ம ரூபத்ருக் தத் பஸ்ம தாரணாத் கர்ம ஸ்வாத்மன்யாரோபிதம் பவேத் அகோரேனாத்ம மந்திரேன பில்வ காஷ்டம் பிரதாஹயேத் சிவாக்னிர் இதி சம்ப்ரோக்தஸ்தேன தக்தம் சிவாக்னிஜம் கபிலா கோமயம் பூர்வம் கேவலம் கவ்யமேவ வா சம்யஸ்வத்தபலாசான்வா வதாரக்வத பில்வகான் சிவாக்னா தஹேச்சுத்தம் தத்வை பஸ்ம சிவாக்னிஜம் தர்பாக்னௌ வா தஹேத் காஷ்டம் சிவமந்திரம் சமுச்சரன் சம்யக் சம்சோத்ய வஸ்திரேன நவகும்பே நிதாபயேத் தீப்த்யர்த்தம் தத்து சங்கிராஹ்யம் மான்யதே பூஜ்யதே பிஜ பஸ்ம சப்தார்த்த ஏவம் ஹி சிவஃ பூர்வம் ததா கரோத் யதா ஸ்வவிஷயே ராஜா சாரம் கிருண்ணாதி யத்கரம் யதா மனுஷ்யா சத்யாதீன் தக்த்வா சாரம் பஜந்தி வை யதா ஹி ஜாடராக்னிஶ்ச பக்ஷ்யாதீன் விவிதான் பஹூன் தக்த்வா சாரதரம் சாரா ஸ்வதேஹம் பரிபுஷ்யதி ததா பிரபஞ்ச கர்த்தாபி சசிவ பரமேஸ்வர ஸ்வாதிஷ்டேய பிரபஞ்சஸ்ய தக்த்வா சாரம் கிரஹீதவான் दध्वा प्रपञ्चम् दध्भस्म स्वात्मन्यारोपय शिवः उद्धूलनस्य व्याजेन जगत्सारम् गृहीतवान् स्वरत्नम् स्थापयामास स्वकीये हि शरीरके केशमाकाशसारेण वायुसारेण वै मुखम् हृदयम् चाग्निसारेण त्वपाम् सारेण वै कटिम् जानू चावनिसारेण तद्वत् सर्वम् तदङ्गकम् ब्रह्मविष्णोश्च रुद्राणाम् सार चैव त्रिपुण्ड्रकम् तथा तिलकरूपेण ललाटान्ते महेश्वरः भवृद्ध्या सर्वमेतद्धि मन्यते स्वयमित्यसौ प्रपञ्चसार सर्वस्वम् अनेनैव वशीकृतम् तस्मादस्य वशीकर्ता नास्तीति स शिवस्मृतः यथा सर्वमृगाणाम् च हिंसको मृगसिंसहिंसकः अस्य हिंसामृगो नादि तस्मा सिंह इदीरितः शं नित्यम् सुखमानन्दम् इकारः पुरुषस्मृतः वकारः शक्तिरमृतम् मेलनम् शिव उच्यते तस्मादेवम् स्वमात्मानम् शिवम् कृत्वार्चयेत् शिवम् तस्मादुद्धूलनम् पूर्वम् त्रिपुण्ड्रम् धारयेत् परम् पूजाकाले हि सजलम् शुद्ध्यर्थम् निर्जलम् भवेत् दिवा वा यदि वा रात्रौ नारी वा धनरोऽपि वा पूजातम् सजलम् भस्म त्रिपुण्ड्रेणैव धारयेत् त्रिपुण्ड्रम् सजलम् भस्म धृत्वा पूजाम् करोति यः शिवपूजाफलम् साङ्गम् तस्यैवि सुनिश्चितम् भस्म वै शिवमन्त्रेण धृत्वा यत्याश्रमी भवेत् शिवाश्रमीति सम्प्रोक्तः शिवैक परमो यदः शिववरतैकनिष्ठस्य नाशौचम् न च सूतकम् ललाटेऽग्नेसितम् भस्म तिलकम् धारयेन्मृदा स्वहस्तात् गुरुहस्ताद्वा शिवभक्तस्य लक्षणम् गुणान् रुन्ध इति प्रोक्तो गुरुशब्दस्य विग्रहम् सविकारान् राजसादीन् गुणान् रुन्धेर्यपोहति गुणातीतः परशिवो गुरुरूपम् समाश्रितः गुणत्रयम् व्यपोहाग्रे शिवम् बोधयतीरितः विश्वस्तानाम् तु शिष्यानाम् गुरुरित्यभिधीयते तस्मात् गुरुशरीरम् तु गुरुलिङ्गम् भवेद्बुधः गुरुलिङ्गस्य पूजा तु गुरुशुश्रूषणम् भवेत् हृदम् करोति शुश्रूषा कायेन मनसा गिरा उक्तम् यद्गुरुणा पूर्वम् शक्यम् वा शक्यमेव वा करोत्येव हि पूतात्मा प्राणैरपि धनैरपि तस्माद् वै शासने योग्यः शिष्य इत्यभिधीयते शरीराद्यर्थकम् सर्वम् गुरोर्गत्वा सुशिष्यकः अग्रपाकम् निवेद्याग्रे भुञ्जीयाद्गुर्वनुज्ञया शिष्यः पुत्र इति प्रोक्तः सदा शिष्यत्वयोगदः जिह्वालिङ्गान् मन्त्रशुक्रम् कर्णयोनौ निशिच्य वै जातः पुत्रो मन्त्रपुत्रः पितरम् पूजयेद्गुरुम् निमज्जयति पुत्रम् वै संसारे जनकः पिता सन्तारैति संसारा गुरुर्वै बोधकः पिता उभयोरन्तरम् ज्ञात्वा पितरम् गुरुमर्चयेत् शृङ्गशुश्रूषया चापि धनादि स्वादितैर्गुरुम् पादादिकेशपर्यन्तम् लिङ्गान्यङ्गानि यद्गुरोः धनरूपैः पादुकादिः पादसङ्ग्रहणादिभिः स्नानाभिषेक नैवेद्यैर्भोजनैश्च प्रपूजयेत् गुरुपूजैव पूजा स्यात् शिवस्य परमात्मनः गुरुशेषम् तु यत्सर्वम् आत्मशुद्धिकरम् भवेत् गुरोः शेषः शिवोच्चिष्टम् जलमन्नादिनिर्मितम् शिष्यानाम् शिवभक्तानाम् ग्राह्यम् भोज्यम् भवेद्विजाः गुर्वनुज्ञाविरहितम् चोरवत् सकलम् भवेत् गुरोरपि विशेषज्ञम् यत्नान् गृह्णीत वै गुरुम् अज्ञानमोचनम् साध्यम् विशेषज्ञो हि मोचकः आदौ च विघ्नशमनम् कर्तव्यम् कर्म पूर्तये निर्विघ्नेन कृतम् साङ्गम् कर्म वै सफलम् भवेत् तस्मात् सकलकर्मादौ विघ्नेशम् पूजयेद्बुधः सर्वबाधानिवृत्त्यर्थम् सर्वान् देवान्यजेर्बुधः ज्वरादी ग्रन्थिरोगा च बाधा ह्याध्यात्मिकी मता पिशा च जम्बुकादीनाम् वल्मीकाद्युद्भवे तथा अकस्मादेव गोधादिजन्तूनाम् पतनेऽपि च गृहे कच्छपसर्पस्त्री दुर्जना दर्शनेऽपि च वृक्षनारीगवादीनाम् प्रसूतिविषयेऽपि च भावी दुःखम् समायाति तस्मात्ते भौतिका मताः अमेभ्या च निपातश्च महामारी तथैव च ज्वरमारी विसूचिश्च गोमारी च मसूरिका जन्मक्षग्रहसङ्क्रान्तिग्रहयोगाः स्वराशिके दुःस्वप्नदर्शनाद्या च मता वै ह्याभिरैविकाः शवचाण्डालपतितस्पर्शात् अन्तर्गृहे गते एतादृशे समुत्पन्ने भावि दुःखस्य सूचके शान्तियज्ञम् तु मतिमान् कुर्यात् तद्दोषशान्तये देवालये ध गोष्ठे वा चैत्ये वापि गृहाङ्गने प्रदेशोन्नतम् धिष्ण्ये वै द्विहस्ते च स्वलम् कृते भारमात्रम् व्रीहिधान्यम् प्रस्थाप्य परिसृत्य च मध्ये विलिख्य कमलम् तथा दिक्षु विलिख्य वै तन्तुना वेष्टितम् कुम्भम् नवगुग्गुलुधूपितम् मध्ये स्थाप्य महाकुम्भम् तथा दिक्ष्वपि विन्यसेत् सनालाम्रकूर्चादीन् कलशाम् च तथाष्टसु पूरयेन्मन्त्रपूतेन पञ्चद्रव्यसितेन हि प्रक्षिपेन्नवरत्नानि नीलादीन् क्रमशस्तथा कर्मजम् கர்மஜம் சபத்னீகம் ஆச்சாரியம் வரையேத் புத சுவர்ண பிரதிமாம் விஷ்ணோ இந்திராதீனாம் ச நிக்ஷிபேத் த சிரஸ்கே மத்ய கும்பே விஷ்ணு மாவாஹ்ய பூஜயேத் பிராகாதிஷு யதா மந்திரம் இந்திராதீன் கிரமசோ யஜேத் தத்தன்னாம்னா சதுர்த்தியாம் ச நமோந்தேன யதா கிரமம் ஆவாஹனாதிகம் சர்வம் ஆச்சாரியேனைவ காரயேத் ஆச்சாரியம் ருத்விஜா சார்தம் தன்மந்திரான் பிரஜபேச்சதம் கும்பஸ்ய பச்சிமே பாகே ஜபான் தேஹோமமாச்சரேத் கோட்டிம் லக்ஷம் சஹஸ்ரம் வா சதமஷ்டோத்தரம் புதாஹ ஏகாஹம் வா நவாஹம் வா ததா மண்டலமேவ வா யதா யோக்யம் ப்ரகுர்வீத காலதேசானுசாரதஹ சமீ ஹோமஸ்ச சாந்த்யர்த்தே வ்ருத்யர்த்தே ச ஃபலாசகம் சமிதன்னாஜ்யகைர் த்ரவ்யைர் நாம்னா மந்த்ரேன வாஹுனேத் ப்ராரம்பே யத்க்ருதம் த்ரவ்யம் தத்க்ரியாந்தம் சராசரேத் புண்யாஹம் வாசயித்வாதே தினே சம்ப்ரோக்ஷயே ஜலைஹி பிராமணான் போஜயேத் தச்ச வியாவதாஹுதி சங்கயா ஆச்சாரிய ச ஹவிஷ்யாசி ருத்விஜஸ்ச பவேத் புதாஹ ஆதித்யாதீன் கிரஹானிஷ்ட்வா சர்வ ஹோமாந்த ஏவஹி ருத்விக்யோ தக்ஷிணாம் தத்யான் நவரத்னம் யதா க்ரமம் தசதானம் தத குர்யாத் பூரிதானம் ததஃ பரம் பாலானாம் உபவீதானாம் கிரஹினாம் வனினாம் தனம் கன்யானாம் ச சபர்த்ருநாம் விதவானாம் ததஃ பரம் தந்திரோபகரணம் சர்வம் ஆச்சாரியாய நிவேதயேத் உத்பாதானாம் ச மாரீனாம் துக்கஸ்வாமீயமஸ்பிருத தஸ்மாத் யமஸ்ய ப்ரீத்யர்த்தம் காலதானம் பிரதாபயேத் சதநிஷ்கேன வா குர்யாத் தசநிஷ்கேன வா புனஹ பாசாம் குஜதரம் காலம் குர்யாத் புருஷரூபிணம் தத்ஸ்வர்ண பிரதிமாதானம் குர்யாத் தக்ஷிணயா சஹ திலதானம் தத குர்யாத் பூர்ணாயுஷ்ய பிரசித்தயே ஆஜ்யாவேக்ஷணதானம் ச குர்யாத் வியாதி நிவர்த்தயே சஹஸ்ரம் போஜயேத் விப்ரான் தரித்ரஶதமேவ வா வித்தாபாவே தரித்ரஸ்து யதா சக்தி சமாசரேத் பைரவஸ்ய மஹாபூஜாம் குர்யாத் பூதாதிசாந்தயே மகாபிஷேகம் நைவேத்யம் சிவஸ்யாந்தே து காரயேத் பிராமணான் போஜயேத் பஸ்யாத் பூரி போஜன ரூபதஹ ஏவம் கிருதேன யஜ்ஞேன தோஷ சாந்திமவாப்னுயாத் சாந்தி யஜ்ஞமிமம் குர்யாத் வருஷே வருஷேத் ஃபால்குனே துர்தர்ஷனாதோ சத்யோ வை மாத மாத்ரே சமாச்சரேத் மகாபாபாதி சம்ப்ராப்தௌ குர்யாத் பைரவ பூஜனம் மகாவியாதிசமுத்பத்தௌ சங்கல்பம் புனராச்சரேத் சர்வாபாவே தரித்ரஸ்து தீபதானமதாச்சரேத் ததப்யசக்த ஸ்நாத்வா வை யத்கிஞ்சித் தானமாச்சரேத் திவாகரம் நமஸ்குர்யார் மந்த்ரே மந்த்ரேன அஷ்டோத்தரம் சதம் சஹஸ்ரமயுதம் லக்ஷம் கோட்டிம் வா காரயேத் புதஹ நமஸ்காராத்மயஜ்ஞேன துஷ்டாஸ்யு சர்வதேவதாஹ ஸ்வத்ஸ்வரூபேர்பிதா புத்திர் நதே சூன்யே ச ரோஜதே யாச்சாஸ்ய யாச்சாஸ்மியத் அஹம் தேதி தயி திருஷ்டே விவர்ஜிதா நம்னோஹம் ஹி ஸ்வதேஹேன போ மகாம் ஸ்வம் அதி பிரபோ ந சூன்யோ மத்ஸ்வரூபோ வை ததாசோஸ்மி சாம்பிரதம் யதா யோக்யம் ஸ்வாத்மயஜ்ஞம் நமஸ்காரம் ப்ரகல்பயேத் அதாத்ர சிவ நைவேத்யம் தத்வா தாம்பூலமாஹரேத் சிவ பிரதக்ஷிணம் குர்யாத் ஸ்வயம் அஷ்டோத்தரம் சதம் சஹஸ்ரமயுதம் லக்ஷம் கோட்டிம் மன்யேன காரயேத் சிவ பிரதக்ஷிணா சர்வம் பாதகம் நஷ்யதி க்ஷணாத் துக்கஸ்ய மூலம் வியாதிர்ஹி வியாதேர் மூலம் ஹி பாதகம் தர்மே நைவ ஹி பாபானாம் அபனோதனமீரிதம் சிவோ தேசகிருதோ தர்ம க்ஷம பாப வினோதனே அத்யக்ஷம் சிவ தர்மேஷு பிரதக்ஷிணம் இதீரிதம் கிரியையா ஜப ரூபம் ஹி பிரணவம் து பிரதக்ஷிணம் ஜனனம் மரணம் த்வந்தம் மாயா சக்கரமிதீரிதம் சிவஸ்ய மாயா சக்ரே ஹி பலிபீடம் ததுச்சதே பலிபீடம் சமாரப்ய பிராதக்ஷிண்ய க்ரமேண வை பதே பதாந்தரம் கத்வா பலிபீடம் சமாவிஷேத் நமஸ்காரம் ததக்குர்யா பிரதக்ஷிணமிதீரிதம் நிர்கமா ஜனனம் பிராப்தம் நமஸ்வாத்ம சமர்ப்பணம் ஜனனம் மரணம் த்வந்தம் சிவ மாயா சமர்ப்பிதம் சிவ மாயார்ப்பித த்வந்தோ ந புனஸ்வாத்மபாக் பவேத் யாவத் தேஹம் க்ரியாதீன சஜீவோ பத்த உச்சதே தேஹத்ரய வசீகாரே மோக்ஷ இத்யுச்சதே புதைஹி மாயா சக்ர பிரணேதா ஹி சிவ பரம காரணம் சிவ மாயார்ப்பித த்வந்தம் சிவஸ்து பரிமார்ஜதி சிவேன கல்பிதம் த்வந்தம் தஸ்மின்னேவ சமர்ப்பயேத் சிவஸ்யாதி பிரியம் வித்யா பிரதக்ஷிணம் நமோ புதாஹ பிரதக்ஷிண நமஸ்காரா சிவஸ்ய பரமாத்மனஹ ஷோடசைருபசாரைச்ச கிருதா பூஜா ஃபலப்ரதா பிரதக்ஷிணானி விநாஷ்யம் ஹி பாதகம் நாஸ்தி பூதலே பிரதக்ஷிணா விநாஷ்யம் ஹி பாதகம் நாஸ்தி பூதலே தஸ்மாத் பிரதக்ஷிணேனைவ சர்வ பாபம் விநாசயேத் சிவ பூஜா பரோ மௌனி தஸ்ய சத்யாதி குணசம்யுதஹ க்ரியா தபோ ஜப ஜ்ஞான த்யானேஷ்வைகைகமாசரேத் ஐஸ்வர்யம் திவ்ய தேஹஸ்ச ஜ்ஞானம் அஜ்ஞான சம்சயஹ சிவசாநித்தியமித்யதத் க்ரியாதீனாம் ஃபலம் பவேத். கரணேன ஃபலம் யாதி தமச பரிஹாபனாத் ஜன்மன பரிமார்ஜித்வாத் ஞபுத்யா ஜனிதானிவ யதா தேஜம் யதா காலம் யதா தேகம் யதா தனம் யதா யோக்யம் ப்ரகுர்வீத க்ரியாதீம் சிவபக்திமான் ஞாயாஜிதம் சுவித்தேன வசேத் பிராஜ்ஞ சிவஸ்தலே ஜீவஹிம்சாதிரஹிதம் அதிக்லேச விவர்ஜிதம் பஞ்சாட்சரேன ஜப்தம் ச தோயமன்னம் விதுசுகம் அதவாஹு தரித்ரஸ்ய பிக்ஷாணம் ஞானதம் பவேத் சிவபக்தஸ்ய பிக்ஷாணம் சிவபக்தி விவர்தனம் சம்புசத்ரமிதி ப்ராஹுர் பிக்ஷாணம் சிவயோகினஹ ஏனகேனாபி உபாயேன யத்ர குத்ராபி பூதலே சுத்தான புக்ஸதா மௌனி ரஹஸ்யம் ந ப்ரகாசயேத் ப்ரகாசயேத்து பக்தானாம் சிவமாஹாத்யமேவஹி ரஹஸ்யம் சிவமந்திரஸ்ய சிவோ ஜானாதி நாபர சிவபக்தோ வசேநித்யம் சிவலிங்கம் சமாஸ்ரிதம் ஸ்தானுலிங்காஸ்ரயேனைவ ஸ்தானுர்பவதி பூசுராஹ பூஜையாச்சரலிங்கஸ்ய க்ரமான் முக்தோ பவே த்ருவம் சர்வமுக்தம் சமாசேன சாத்ய சாதனமுத்தமம் வியாசேன யத் புரா ப்ரோக்தம் யச்ருதம் ஹி மயா புரா பத்ரம் அஸ்து ஹி வோஸ்மாகம் சிவபக்தி த்ருடாஸ்து ஸா ய இமம் படதே த்யாயம் யஸ்ருணோதி நரஸ்ஸதா சிவஜானம் தலபதே சிவஸ்ய கிருபயா புதாஹ இதி ஸ்ரீ சிவமஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவலிங்க மாஹாத்ய வர்ணனம் நாம அஷ்டாதசோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. ஹர நம.

சமர்த்தயதி வேதாஹ ஆத்மே ஜ்யோதிஷ்மான்யாஹீதி ஜ்யோதிஷைவைனகும் சமர்த்தயத்வா ப்ரவத்யத்யஸ்கந்தபி யோரிபி அலப்ரூயாத் யஜத்ய உக்ஷ்வேதேதீஷ்வரா வா உக்ஷ்வேதேத் யஜமானஸ்ய ப்ரஜாம் வசூனவிந்தத்தத் யதி மேவாத்யா கரதோ அமயத்யேவைஷா ஸ்மாத் தமிதா

0: ஸ்வாபியாம் காயத்ரீபியாம் வைஷ்யஸ்ய யேத்யகாயத்ரியோ சாதகத்யதோ ப்ரஹ்மணே வாத் ஏதத்விஷமன்னம் கரோதி யஸ்மாத் ப்ரதி பூர்யேதாத் சுப்ரவேஷயேதாபோ வா அக்னேர்யோனிஸ் ஸ்வாதேவைனௌ பசுகாமஸ்யபசவோவைபுரீஜம்பசுமாந்தபதிஸ்தகாவாஸ்தஞ்யஸ்யாத்தேனாஆத்யகர்வாஆக்நேயீரிஷ்டகாபவந்த்யூர்ஜாவா ஏஷபசவிருத்தீதம் ஸஹோத்தீததிபுனருர்ஜாநிபர்த்தஸ்வேதிததூர்ஜமேவபசூன்புனரவரந்தே
1: போதாமேஅஸ்யவசதோயவிஷ்டேதிபோதத்வதீப்யாமுபதிஷ்டதே தஸ்மாத்ரஜாத்யுத்வாபுனஃப்ரபுத்யந்தே வாப்யாமுபதிஷ்டதே த்ரிபாத்யஜமானஃப்ரதிஷ்டித்யை அபேதவீதரிசதர்பதாத இத்யாஹயமதேவத்யோ அயங்கோகோயஸ்மாந்த்யமோ முஷ்யலோகஸ்யாதிபத்யமானஸ யமதேவத்ய

ஸ்கந்தமனோவசோநாமித்யேந்த்ரியாகாரவத்யமுபதிஷ்டத இந்திரியேனைவாத்மானமும் சமர்த்தயதி த்ருஷ்டவோபரிஷ்டாத் ஓதோ வை வீர்யம் த்ருஷ்டவோஜஸ்யேவ வீர்யே ப்ரதிஷ்டதிகாரவத்யோக்ரசீயதே பிரதிஷ்டிகாரவத்யேவை தேவா பிரதிஷ்டாப்யஹ்ராஞ்ச ஸ்வர்கஸ்ய லோக ரிஷத்யந்தி ஆஜன்யாவான் புருஷ ஊர்த்வவாஸ்தாவதாவேன நாவிநிமீத ஏதாவத்வை குருஷே வீர்யம் வீர்யேனைவ

சத்தமோன்னம் வை பலமந்தமர்போர்க்கே நபாத் ஏ சதந்தமஸ்திம்பமீதே சப்த புனர்ப

0: Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Janma Adi. Yasya, Samudayasya. Samudayasya. Adi enna bahurihi adu? Tadguna samvijnano bahurihi. Adha vakyarthana. Tadguna samvijnano bahurihi. సర్వాదీని సర్వనామాని ఇత్యత్ర సర్వశబ్దస్యాపి సర్వనామత్వం అపేక్షితే ఖలు అదికనే సర్వాది తద్గుణ సంవిజ్ఞాన విభూతిని చెల్రదు జన్మనోపి గ్రహణం అపేక్షితే జన్మనా సహ అన్యేషామపి గ్రహణం అపేక్షితే సర్వాదిగణే పఠితాః ఏ శబ్దాః తేషాం సర్వేషాం సర్వనామ సంజ్ఞా అపేక్షితే సర్వశబ్దస్యాపి అపేక్షితే ఖలు సర్వశబ్దతే తవృత మత శబ్దంలోకి మట్టుమా ఇల్ల తర్హి సర్వః సర్వశబ్దః ఆదిః యస్య ఇత్యుక్తే சர்வாதி கண அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி? அந்த கணத்தில் இருக்கிற முதல் சப்தம் தானே அர்த்தம். அந்த ஒரு கணம் காமிச்சிருக்கார் பாணினி. பாணினி காமிக்கல, கணபாடம் பஷாதாகதா. கணபாடம் கணபாடே யா ஆத்ய சப்தா சஹ ஆதிஹி வர்த்ததே அன்யேஷாம் சர்வ விஸ்வ உப உபயதராட்டியாதி சப்தானாம் ஜன் சர்வசப்தா ஆதோ வர்த்ததே. தத்வத் இங்க வந்த ஜன்மாதி பஞ்சக கிரகிதம் வர்த்ததே. ஒரு பஞ்சசமுதா பஞ்சபதார்த்தானாம் சமுதாய தஸ்மின் சமுதாயே ஆதோ கிம் வர்த்ததே ஜென்ம இது கிருத்வா ஜென்ம ஆதி யஸ்ய ஜென்மாதி கடித சமுதாயஸ்ய ஜென்மாதி கடித பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய ஜென்ம ஸ்திதி பங்கஹ இத்தேவம் விதஸ்ய பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய ஆதிஹி கஹ ஜென்ம கதே ஜென்மனஹாபி கிரஹணம் அத்ர லக்ஷண கடகதயா கிரஹணம் வர்த்ததே இதி ததுக்தம் அதன்னிஷ்டத்வேன தல்லக்ஷணத்வாசம்பவம் தாவத் பரிஹரதி யத்யபீதி அசம்பந்தஹ தர்மதர்மி பாவ சம்பந்தாபாவஹ தர்மதர்மி பாவோ ந பவதி
3: தர்மத்வேன ஜன்மத்வம் இத்யாதிகம் ஸ்வீக்ரியதே தத்வம் து தர்மணி ஜகதியேவ சம்பவதி நது பிரம்மணி
2: நது பிரம்மணி தஸ்மாத் கதம் இதம் பிரம்மணோ லக்ஷணம் பவதி இதி ப்ரஷ்டுராஷயஹ இதி சமாதானஸ்ய ஆஷேகஹ இதி பஶ்சாத் பஶ்ய
3: ஜகஜன்மாதிலட்சணம்
2: தைத்திரியோபனிஷதி பிருகுவல்லியாம் வர்த்ததே. பிருகுவல்லியில் இருக்கு. சா பிதா புத்திரம் உபதிஷதி தபக்குரு இது தபக்குரு இது லக்ஷணம் உபதிஷதி இதம் தப ஆலோசனை இது தாத்து தபக்குரு இது ஆலோசனம் குரு இது அர்த்தம். அது ஆலோசனம் பண்றதுக்கு ஒரு லக்ஷணம் கொடுக்கணும் இல்லையா? லக்ஷணம் கொடுத்துருக்கார். ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தரி ஜெகதா ஜென்மாதிகம் யஸ்மாத் பவதி ததேவ பிரம்மா இது இதுக்கப்புறம் துவையா ஏவ ஆலோசனையம் இது ஆலோசனார்த்தம் சக பிரேஷித ஆலோசனம் கிருத்வா புன ஆகத அன்னம் பிரம்மேதி வியஜானா புன ஆலோசனம் குரு பிரேஷித புன ஆகத பிராணோ பிரம்மேதி வியஜானா திருப்பி திருப்பி போய் கடைசியில் வர்ற வர்ற ஆனந்தோ பிரம்மேதி கடைசியில் வரவே இல்லை. அவகதவான் சா தப்பறம் மயா அவகதம் சமயகவான் வாய்த்து அனுவாதம் கருத்தும் ஆகத தெரிஞ்சதுக்கப்புறம் வரமாட்டான். பெரிய ஒரு வரைக்கும் தான் வருவான். தரி கடைசியில கடைசிதான் இருக்கு. இது இருக்கு ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத்னு இருக்கு. ஆனந்தா தேவகுள்ளி மாணி பூதானி ஜாயந்தே இது ஒரு ஆனந்தம்னு ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா? தத்து ஏதா ஜாத்தம் ததப்பரம் தஸ்ய ஆனந்தம் ஆனந்த ஏவ கிஞ்ச ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி தியத்ர ஆனந்தஸ்ய ஜெகஞ்சன்மாதி லக்ஷணம் பரிவசிதி சஹா எது ஞாத்வா ததப்பரம் ந பிரத்யாகதா இத்தியுக்தே தஸ்ய ஞானம் பரிபூர்ணம் ஜாதம் இத்தியோகுலார்த்தா இதப்பரம் ந பிரத்யாகதா பிதரம் பிரஷ்டும் தாவத் பரியந்தம் பிதரம் வருணம் பிதரம் உபசசார ததப்பரம் பிரஷ்னேவ நாஸ்தி தரி எதப்பரம் பிரஷ்னோ நாஸ்தி தத்ர பரிசமாப்தி இது ஞாதவியம் தேன அவகதம் இத்தியர்த்தா கிம் அவகதம் வந்தே ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி தரி ஆனந்தோ பிரம்மா இது அவகதம் இத்தியர்த்தா ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி தியத்ர ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லக்ஷணம் பரிவசி லக்ஷணம் பரிவசிதி தரி ஆனந்தம் ஒரு பதார்த்தம் அதுதான் பிரம்மம் தெரியறது இல்லையா தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தஸ்ய இதம் லக்ஷணம் இது இதானிம் அஸ்மாபிர் அவகந்தவியம் தைத்திரியம் பட்டித்வா ஆனந்தஸ்ய ஆனந்தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தே லக்ஷ சமன்வய லக்ஷண சமன்வய கர்த்தவியம் அப்படித்தானே தெரிஞ்சுக்கணும் ஆனந்தஸ்ய ஜெகத் ஜென்மாதி லட்சணம் பரியவசியதி சரி அப்போ அப்படியே ததி ததி ததை நிர்ணய ஜாத்தா இதானி நிர்ணய ஜாத்தா கரு இது பிறம் கிமர்த்தம் ஜிக்ஞாசா இத்தியுக்தே இன்னொரு உபனிஷத்தில் பார்த்தா வேற விதமா இருக்கு சதேவ சோம்யேதம் ஆசீத் இத்துக்துவா இத்துக்துவா ததா ஜகதா உற்பத்தி உற்பத்தி ஆதிக்கம் ஸ்ராவயதி சாந்தோக்கியோபனிஷத் சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் இதம் சர்வம் ஜெகத் உற்பத்தே பூர்வம் சத்ரூபேண ஸ்திதம் சத்து நேரம்னு சொல்ற ததா இதம் சர்வம் சத்பதார்த்தாத் தஸ்மாத் சத்பதார்த்தாத் இதம் சர்வம் அஜாயதா இது ஸ்ராவயதி தத் தேஜோ சிருஜதா அது அன்னம் அசர்ஜத ஆபா சர்வம் அக்ரே அக்ரே சிருஷ்டியும் ஸ்ராவயதி சத்காரியவாதம் இல்ல அது சத்துன்னு பிரம்மத்தை சொல்றது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சத்து இந்த ஆனந்தமும் அப்படிதான் சச்சிதானந்தம் பிரம்மா தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஆனா கேள்வி வரும்பொழுது இப்படிதான் கேள்வி வரணும் நமக்கு சித்தாந்தம் இப்ப எடுக்க வேண்டாம் பூர்வபக்ஷி பிரச்சதி உபனிஷத்துல பல வார்த்தைகள் இருக்கு ஒரு இடத்துல ஆனந்தோ பிரம்மேதி கஜானான்னு இருக்கு சரி ஆனந்த ஜெகஜன்மாதி காரணத்து ரூப லக்ஷணச சமன்வய கர்த்தவியம் தெரியறது இன்னொரு இடத்துல சத்துன்னு வார்த்தை இருக்கு சதேவ சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் இத்தியுக்துவா சதா ஜன்மாதி காரணத்துவம் ததா சாந்தோக்கிய உபனிஷதி அவகம்யதே
3: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது ஞானமேவ அபரிச்சின்னம் ஜெகக்காரணம் பிரம்மேத்தி ஏகத்ர விஞ்ஞானதே
2: அத்ராபி ஏகத்ர அத்ரைவ தைத்திரியேவ உபக்ரமம் பஷ்யாமஸ்சே ஞானம் பிரம்மான் இருக்கு இப்ப அது சத்திய ரூபமா ஞான ரூபமா சத்திய ரூபே பிரம்மணி லட்சண சமன்வய கர்த்தவியோவா ஞான ரூபே பிரம்மணி கர்ம கர்த்தவியோவா சத்ரூபே கர்த்தவியோவா இது லட்சியம் என்ன லட்சிதாவச்சேதகமே தெரிஞ்சுக்க தெரிய முடியல ஞான ரூபே பிரம்மணி இத்தியோகம் ஆயாதம் தரி லட்சணம் இதானிம் குத்திர யோஜனியம் இது வயம் ந அவகச்சாம தஸ்மாத் லட்சணோக்தி அர்த்தா லட்சணம் ந சம்பவதி இத்தியவ அது ஒண்ணு அது ஒண்ணு தது ஏதே தர்மாக சூத்திரகாரை உக்தாக தர்மாக பிரபஞ்சஸ்ய தர்மா தத்கதம் பிரம்மணோ லட்சணம் சம்பவதி இத்தேக ஆசங்கா ந ததமே ந சக்கியதே இது இதானி ஞானம் ஞான விசிஷ்டே பிரம்மணி ஞானஸ்வரூபே ஞானத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா ஆனந்தத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா சத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா அது வேற வேற பிரம்மமா ஒரே பதார்த்தமா இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு அபரத்ர இன்னொரு இடத்துல சிவபிரமாத்மா பிரபஞ்சஸ்ய காரணம் அப்படியும் இருக்கு பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே இப்ப நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு ஆனந்தாத்மகம்னு இருக்கு ஞானாத்மகம்னு உபக்ரமத்துல இருக்கு சதாத்மகம் இன்னொரு இடத்துல இருக்கு இப்படி பல விதமா தெரியும் பொழுது ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்து ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்கே ஆனந்த அபேட்சைய அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தியபி சிந்தையும் சக்கியதே ஆனந்த சப்தஸ்ய அர்த்தா லோகே பிரசித்தா அதுதான் பிரபஞ்சஸ்ய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சேத் கிம் பிரதீயதே பிரம்மா இது அந்நத் கிமபி ந அன்வேஷ்டவியம் ஆனந்த ஆனந்த ஏவ பிரம்ம ஆனந்தம்னா தெரியும் எனக்கு ஆனந்தம் உனக்கு பழக்கமா ஆனந்த ஏவ பிரம்மா ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா, ஞானம் பிரம்மா, சத் பிரம்மா, ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி தேஷாம் ஜெகத்காரணத்துவம் இதா உச்சதே தரிஹி விகல்போவா சமுச்சயோவா. விகல்பா, விகல்பம் எப்படி, விகல்போவா சமுச்சயோவா, ஆனந்தோவா பிரம்மா அதுவா ஞானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்த ஜெகத்காரணம் இதுவா சாத் அனிதா ஆனந்தோ ஜெகத்காரணம் இது சாத். இப்ப பிரம்மம் சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜெகத்காரணம் அதுவா ஞானம் ஜெகத்காரணம். லோகத்துல பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே அது ஞானம். அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பத்தி சொல்றதுன்னு சொன்னா அது புரிஞ்சுக்கவும் முடியாது. சரி, ஞானம் சொன்னா என்ன, லோகத்துல ஞானம், ஞானம்னு என்ன அறிவுன்னு அர்த்தம். அறிவு தெரியறது இல்லையா, அது தெரியாத விஷயமா, தெரியும். அறிவுன்னா என்ன தெரியும், ஆனந்தம்னா என்ன தெரியும், அதுதான் பிரம்மம்னு சொல்றது, ஸ்ருதி சொல்றது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம். தரிஹி ஜெகத்காரணத்துவே விகல்பா, இதோ இது இதம் வா ஜெகத்காரணம், தத்வா ஜெகத்காரணம், ஏதத் வா ஜெகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் சாத். அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம். ஆனந்தோ பிரம்மா இது அகம் சிந்தையாமி. தரி பவான் ஞானம் பிரம்மா இது நஸ்ருதவான் வா, ஸ்ருதவான் தது மயா ந கண்யதே. தரி தஸ்ய அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம். ஞானம் பிரம்மா இது வாக்கியஸ்ய அப்ராமாண்யம், ஞானஸ்ய பிரம்மத்வம் யத் ஸ்ருதம் தத் ஹீயதே. ஹீயதே இத்யஸ்ய அர்த்தக ஸ்ருதேர் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஸ்யாத் த்வயா இது தோஷா. தத்ர கர்மணி விகல்போ பவதி, வஸ்துனி விகல்பஹ உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி. கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்துனி விகல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா, வஸ்துனி விகல்பா யோகா இத்துக்கே விகல்பா வக்தும் நிஷக்கியது கர்த்தும் நிஷக்கியது. இப்ப இது புறதா புஸ்தகம் அஸ்தி, இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடஹ இது சம்பவதி வா, கடஹ இது பிரம இது சாத். புஸ்தகம் இத்தியபி நிச்சய, கடஹ இத்தியபி நிச்சய, நிச்சய பிரமாத்மக சாத், பிரமாத்மக நிச்சய சம்பவதி வா. புதா வஸ்து அவ்வளோதா, இது ஒரு வஸ்து, இது புஸ்தக ரூபம்னா புஸ்தகம் அவ்வளோதான், வேற விதமா இருக்க முடியாது. தது அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து, அசமானாதிகரணா தர்மாஸ்து ந கல்பனீயாக, விகல்போ ந பவதி, கடத்துவாதி ந விகல்ப கர்த்தும் சக்கியதே வா புஸ்தகஸ்ய ந சக்கியதே. இத்துக்தே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்ப ஆயோகா இது சாஸ்திரகாராக லிகந்தி. தது கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்தே விகல்ப குத்ர சம்பவதி இது சேத் கர்மணி விகல்ப சம்பவதி. ஒரு கர்ம சம்பந்தம் இருக்கு, கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும், இப்படி பண்ணலாம் இப்படி, அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமாக சில விகல்பங்கள் இருக்கும், முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமாக இருக்கும்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு, அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தால் அது அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்று சமவிகல்பம், சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா ஏவம் கர்மணி பவதி. கர்மணி இத்துக்கே வைதிகே கர்மணி இத்தியவனா, நகராத் நகராந்தரம் கந்தவியம் சேத் அனேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே தேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே மார்க்கையோர் விகல்பா இதம் சர்வம் கதம் ஆகதம் இதம் பிராமாணிக்கம் கலு துவயமபி சம்யக் அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே தேனாபி சக்கியதே இது துவயம் சம்யக். குதா சம்யக் இத்துக்கே கிரியான்வயோ வர்த்ததே கமனக்ரியா துவாரா அன்வய, கமனக்ரியாயாம் அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி அயமபி மார்க்க சஹகாரி பவதி தஸ்மாத் உபயத்ராபி மார்க்கத்வம் சம்பவதி. வியாக்கரணசாஸ்திரே சாது சப்தானாம் விகல்போ பவதி, சுத்ருத்வய உபாஸ்யஹ இதபி சம்யக், சுத்ருய உபாஸ்யஹ இதபி சம்யக. தத் கதம் விகல்பஹ பவதி இத்யுக்தே சப்த பிரயோகத்வாரா, பிரயோகஹ இது க்ரியா கலு, சுத்ருத்வய உபாஸ்யஹ இதபி த்வயா வக்தும் சக்யதே, சுத்ருபாஸ்யஹ இதபி வக்தும் சக்யதே. த்விதம் ரூபம் த்வயம் ரூபம் பிரயோகத்வாரா விகல்பஹ, ஏதோ ஒரு கிரியையே ஆசிரயிச்சுட்டு நீ வேணா விகல்பம் சொல்லலாம். ஒரு வஸ்துவை வச்சுட்டு விகல்பம் சொல்ல முடியுமா, இது புஸ்தகமாக கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம், கடஹா இத்தபி சத்தியம் இது பவதி வா ந சக்கியதே. தது இதம் ஜாதம் இதானீம் ஆனந்தா ஜெகத்காரணம் ததபி சம்யக், ஞானம் ஜெகத்காரணம் ததபி சம்யக் இது கதம் தது ந சம்பவதி ந சம்பவதி. எத்தி உச்சியதே தரி த்வயா ஏக ஏவ மார்க்கஹ, ஆனந்தா ஜகத்காரணம் இத்தியவ சமயக ஞானம் ஜகத்காரணம் இது வதத்தி வாக்கியம் தது அப்பிரமாணம் ததுக்குமே ஸ்துத்தியர்த்தம் உத்தம் இது வக்தவியம் அப்பிரமாணம் இத்துக்கு வேதவாக்கியானம் அப்பிராமணியம் மாஸ்து இது கிருத்துவா அது ஒரு ஸ்துதி பண்ணுறதுக்கு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்கு அவ்வளோதான் தாத்பரியம் கிடையாது இதமே உத்தம் அப்பிராமணிக ஸ்ருதா அந்யாதி தோஷம் பிரசங்க வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் ஸ்ருதா அந்யாதி தோஷாக ஸ்யுஹ் அத்தரி தது வாரணாய கிங் கர்த்தவியம் அத்வேதா சம்பவதி ஸ்ருதா அந்யாதி தோஷ பிரசங்க விகல்பே அவ்யவஸ்தாச்ச இதமபி பவதி அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா இத்துக்தே வேதா வக்தும் சக்யதே ஏகா தோ அவ்யவஸ்தா இதானிமேவ ஜாதா கிம் விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா கிம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதி வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஆனந்தஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா அதுவா இது வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஜானஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா இத்யத்ர விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா யதேச்சம் ஸ்வீக்ரியதாம் இத்யுக்தி அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா பவதி அவ்யவஸ்தா இயமேவ வக்தவ்யா ஏதத் பரிஹாராய கிங் கர்த்தவ்யம் இத்யுக்தே இதானிம் ஸ்ருதஹானிம் அபி பரிஹராமஹ அவ்யவஸ்தாஞ்ச பரிஹராமஹ கதம் இத்யுக்தே வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரியதாம் வ்யவஸ்தித விகல்பேபி அக்ரே பங்க்திராயாதி கலு
3: வ்யவஸ்தித விகல்பேபி
2: தததர்த்தம் பூர்வபக்ஷி வததி வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ பூர்வபக்ஷி மத்யே சங்கா மத்யே சிந்தா க்ரியதே வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ இதி அது என்ன தெரியுமா வ்யவஸ்தித விகல்பம்னா கர்மாவிலேயே கர்ம பத்ததியிலேயே இருக்கு இதானியம் இதம் வர்த்ததே கலு அஸ்மாகம் ஸ்மார்த்த பிரயோக கர்மஸ்வபி சூத்திரானுசாரேண வ்யவஸ்தித விகல்பாக பவந்தி ஆஸ்விலாயனஸ்ய ஏவம் ஆபஸ்தம்பஸ்ய ஏவம் ஏகமேவ கர்ம ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் தானே சொல்றது தரி விகல்ப கலு உபநயனம் கதம் கர்த்தவியம் இத்துக்கே ஆஸ்விலாயனஸ்ய இத்தம் ஆபஸ்தம்பஸ்ய இத்தம் இத்துக்கே அதுவா யசோமயாக கதம் கர்த்தவியா சர்வத்திர பவதி தஸ்ய தஸ்ய சூத்திரஸ்ய தத்தத் சூத்திரானுசாரேண இது ஏகஸ்மின் கர்மணி வேதா பிரயோக சம்பவதி துவயமபி பிராமாணிகம் தத் உபயத்ராபி பிராமாண்யபங்கோ நாஸ்தி ஸ்ருதஹானிஹி நாஸ்தி பரந்து கதம் ஸ்ருதஹானி பரிஹிருதா வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகிருத்த வ்யவஸ்தா தஸ்ய ஏவம் அஸ்ய ஏவம் ஏவம் யத் லோகவியவஹாரே வா பவது சாஸ்திரவியவஹாரே வைதிகே வா லௌகிகே வா யத்ர குத்ராபி ஏவம் வ்யவஸ்தா யதி வ்யவஸ்தா சம்பவதி தரி உபயம் பிராமாணிகம் இது நிரூபயிதும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பஹ இது வ்யவஹாரஹ அஸ்ய எதை சர்வம் அவகந்தவ்யம் கேவலம் வேதாந்த பாடஹ இத்தேவ ந அநேகே சாஸ்திர விஷயாஹ அவகந்தும் சக்யந்தே பிரசங்கா வ்யவஸ்தித விகல்பாஶ்ரயணே வியாகரணேபி ஆகச்சதி வியாகரணேபி கதாசித் குத்ர வ்யவஸ்தித விகல்பஹ அஸ்தி பஹு வர்த்ததே இதானீம் ஜடிதி கிம் வக்தவ்யம் ந ஸ்மிருதம் பஹு வக்தும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பாஹ பவந்தி தரிஹி வ்யவஸ்தித விகல்பாஶ்ரயணே கிம் பவதி இத்யுக்தே அப்ரமாண்யம் நாஸ்தி கில த்வயமபி பிராமாணிகம் த்வயமபி பிராமாணிகம் இது பிரகிருதே கதம் வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரயணீய வ்யவஸ்தித விகல்பேபி பிரம்மானேகத்வ பிரசங்கஹ கடைசியில் அந்த தோஷம் வந்து முடியாது வ்யவஸ்தித விகல்பம்னா எப்படின்னா சிருஷ்டயஹ பிரதிகல்பம் வித்யந்தே கிள தரி அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் அந்யஸ்மின் கல்பே ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் ஏவம் ரீத்யா வ்யவஸ்தித விகல்பம் தரி ஞானம் பிரம்ம ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது பிரதிபாதகம் எத் வாக்கியம் தஸ்ய தஸ்ய பிராமாண்யம் அஸ்தி கதாச்சித் ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் பவத்யேவ ஹலோ கஹ தோஷாய உச்சதம் கல்பாந்தரம் பிரத்யேவ தஸ்ய காரணத்வம் அஸ்தி ஏதத் அஸ்து ஜகத காரணம் இத்யேவ குரு ஸ்ருத்யா உக்தம் கல்பாந்தரத்தில் ஒரு ஜெகத்து வருது இல்லையா அந்த ஜெகத்துக்கு அந்த பிரம்மம் காரணம் தானே சரியா போச்சு ததேவ ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்போவா சமுச்சயோவானு சமுச்சய பட்சம் கேட்டிருக்கார் சமுச்சய பட்சம் அப்புறம் வரும் விகல்ப பட்சம் இப்போ விசாரிச்சுருக்கோம் இதானும் கதஞ்சித் யோஜயிதும் சக்கியதே கலு ரீதி அவகதா தரி பின்ன பின்ன கல்ப கல்பபேதேன வ்யவஸ்தா அயம் வ்யவஸ்தித விகல்ப அஸ்மின் கல்பே இதமேவ பிரம்ம ஜெகத்காரணம் தஸ்மின் கல்பே ததேவ பிரம்ம ஜெகத்காரணம் இப்படி ஒரு வ்யவஸ்தை இருக்கு ஆனால் இதில் ஒரு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும் அத்தாபி கஷ்டித் விநிகமனா விரகஸ்து அஸ்தி கிம் பிரம்ம கஸ்மின் கல்பே ஜெகத்காரணம் இது ஸ்ருதி வததி இது தான் நிர்ணாயகம் நாஸ்தி தது அஸ்மாகம் விசார விஷயம் மாபூத் இது தத் ததேவ சமாதானம் வக்தும் சக்யதே ந ஜ்ஞாயதே வயம் வயம் ந ஜானிம அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத்காரணம் வா கஸ்மின் கல்பே கீதிருஷம் பிரம்ம ஜெகத்காரணம் இது எதுபி நிர்ணயதும் ந சக்யதே அந்த ஒரு வினிகமனாக இருக்காங்க. இருக்கட்டும், அது நமக்கு நம்மளுடைய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கட்டும். ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரம் இது எத் கதிதம் தத் சமயக் கலு, தத்ர விரோதம் நாஸ்தி, தரி ஸ்ருதே பிராமாண்யம் ரக்ஷிதம், ஏவம் கிரியதாம் இது. தரி கிங் கிருதம் இதானிம் கர்மணி யதா அஸ்மாபிஹி ஆனியதே தத்வதேவ ஆனிதம் ஜகத் சர்ஜன ரூப வியாபாரம் ஆதாய விகல்பகிருதா. ஜகத் சர்ஜன ரூபோ யோ வியாபாரஹ தே வியாபாரஹ பித்யந்தே யதா நகராந்தர கமனம் இது கமன கிரியா பித்யதே யுகபந்த சக்கியதே. நகராந்தரம் பிரதி யுகபத் தேனாபி மார்க்கேண அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே வா, பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி. ஏக ஏவ புருஷ பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி. தரி கிரியையோ பின்ன கிரியாயாக ஆவர்த்தி சம்பவதி, கிரியாயாக ஆவர்த்தியமானத்துவம் ஆதாய அதைவ வஸ்துனி விகல்பா தாதிஷ கிரியா ஆவிஷ்டதையா வஸ்துனி விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே. இதமேவ வஸ்துனி ஸ்வரூபேண விகல்பாயோகேபி கிஞ்சித் கிரியாவிஷ்டதையா விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே, சாஸ்திரத்வயஸ்ய பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே, சுத்தி பாஸ்யா இது திராபி ததைவ. ஏகவாரம் ஏகரீத்தியாய உச்சாரணம் கர்த்தும் சக்கியதே, பரந்து உச்சாரணம் புன புனஹ ஆவர்த்ததே கலு தயா, அத்ய ஏவம் உச்சதாம் ஸ்வஹ அன்யதா உச்சதாம், ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் இது கர்த்தும் சக்கியதே. தரி உச்சாரண ரூப உச்சாரணம் எத்யோபி எத்கிஞ்சித் கிரியாவிஷ்டரு கிரியாவிஷ்டவேஷேண கிரியாவிஷ்டதையா வஸ்துனி விகல்பஹ சம்பாதயிதும் சக்கியதே, குதஹ கிரியாயாஹ ஆவர்த்தியமானத்வாத் ததாதாய தத் உபய பிரதிபாதக வாக்கியஸ்யாபி பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே இது யதா திருஷ்டம். அந்த வழியில் இது கொண்டு வர்றது. தரி கிம் பவதி கஸ்மிஷ்சித் கல்பே ஜகத் சர்ஜன ரூப கிரியா ஆனந்த ரூப பிரம்மண காரியம், அந்யஸ்மின் கல்பே ஜெகத் சர்ஜன ரூப கிரியா சாக்கிரியா பித்தியதே தத் ஞானாத்மக பிரம்மண காரியம் இத்தியவம் தத் சர்வ பிரதிபாதக வாக்கியானாம் பிராமாண்யம் சமர்த்தயிதும் சக்கியதே. பரந்து இதானிம் அன்யஹ கஷ்டித் தோஷஹ ஆகதக்கஹ பிரம்மானேகத்வ பிரசங்கஹ, அநேகம் பிரம்ம, பிரம்ம ஏகம் சொல்ல முடியாது. இப்போ ஞானாத்மகம் பிரம்ம வேறே ஆனந்தாத்மகம் பிரம்ம வேறேன்னு வரும். தது அஸ்து அநேகம் பிரம்ம போது தேனகம் இஷ்டாபத்தி இது வக்தும் சக்கியதே வா, ஏகமேவா அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதி கோபா, ஸ்ருதி கோபான் ஸ்ருத்தகார பிரயோகமே இருக்கு, ஸ்ருதி கோபா ஸ்ருதி குப்பியதி இதே அப்ரமாண்யம் பவதி இத்தர்த்தா. ஆனந்தாத்மகம் கிமர்த்தம் தேன அன்யம் ந பாடயிதும் சக்கியதே, தேன இதமேவ பாடயிதும் சக்கியதே, தேன விஷயா ஞாயதே சதபி யுகபத் யுகபத் சர்வம் பாடயிதும் சக்கியதே குலு, தரி அன்யதன்யத் பாடயிதும் அன்யே அன்யே அபேக்ஷந்தே யுகபத் சர்வம் கர்த்தும் ஏகஹ அசமர்த்தஹ, தரி சர்வசக்திர் நாஸ்தி இத்யர்த்தஹ, சர்வஜ்ஞத்வம் நாஸ்தி சர்வசக்திஹி நாஸ்தி. ததானிம் க்ரியாயாஹ விபாக க்ரியதே அஸ்மாபிஹி லோக வ்யவஹாரஹ ஏவமேவ ப்ரவர்த்ததே தத்வதேவ ப்ரஹ்மணோபி இத்யுக்தே ந ஏகஸ்யாபி ப்ரஹ்மணஹ சர்வசக்தித்வம் ந ஏகஸ்யாபி ப்ரஹ்மணா சர்வஜ்ஞத்வம் இது பவிஷ்யதி. தஸ்மாத் ஸ்ருதௌ யாதிருஷம் ப்ரஹ்மதத்வம் உச்யதே தத் ந த்வயா நிரூபிதம் ந நைவ நிரூபிதம் ஸ்யாத் அபி ச அநேகத்வாபத்தி சாது இதானிமபி திஷ்டதி அநேகத்வம். தரி ப்ரஹ்மண ஏகத்வ பிரதிபாதக ஸ்ருதி விரோத ஸ்யாத் ஏதே தோஷாஹ தத்ர சம்பவந்தி. சமாப்யதே சமுச்சய பக்ஷே, சமுச்சய பக்ஷே இது அக்ரே ஆரம்பியதே ஸ்வஹ பக்ஷே.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் ரிங்.